ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி ஆகியோர். பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 14 நாள், 2026 ஜூலை மாதம் 30 நாள் வியாழக்கிழமை. குறள் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: எதை அடக்காவிட்டாலும் ஒருவர் நாக்கையாவது அடக்கி ஆள வேண்டும். இல்லையென்றால் சொல் குற்றத்திற்கு ஆர்ப்பட்டு சோகப்பட வேண்டும். குறள் எண் 127, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: எதை அடக்காவிட்டாலும் ஒருவர் நாக்கையாவது அடக்கி ஆள வேண்டும். இல்லையென்றால் சொல் குற்றத்திற்கு ஆர்ப்பட்டு சோகப்பட வேண்டும். குறள் எண் 127, அதிகாரம் அடக்கமுடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத்தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள், 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பி பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேஸ்.

அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:25 இன்றைய குறுஞ்செய்தி. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அன்றைய நிலவரம் கேட்கலாம். 8:45 திரைப்பட பாடல்கள். 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போவது சிறந்ததா, பழகி போவது சிறந்ததா? பத்து சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:17 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திருநாடு தேங்காயப்பட்டினம் கடற்கரை. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை என்னென்ன? 1:00 நலம்தான்.

ஏழுக்கு மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், 11:02 மணி திருநாடு தேங்காயப்பட்டினம் கடற்கரை, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சுநேகிதியே. வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை என்னென்ன? 1 மணிக்கு நலம் தானா, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம் தானா, பாதமே நலமா. 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4 மணிக்கு பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1963 வெளிவந்த திரையிசை பாடல்கள் கேட்கலாம்.

6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள் கேட்கலாம்.

இரவு 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் நீர்ப்பண்பாடு கேட்கலாம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்விருப்ப பாடல்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸில் இன்று 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்கலாம். எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம்.

0: முகப்பெருமாள் அவர்கள்.
1: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலையில்லை என்றார். மேலும் உனக்கும் என்னை போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர், நிதானமாக வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம், இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம், ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவதில்லை. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்பவர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்னும் சில மணி துளிகளில் எனை தானும் நல்லவை கேட்க உரை. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆர்.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேயர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். உங்களை பற்றி மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் யோசித்தால் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க நேரமில்லாமல் போகலாம். ஆம், உங்களை பற்றி மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் யோசித்தால் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க நேரம் இல்லாமல் போகலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

6:23 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரும் நமக்காக உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பே நம் முன்னேற்றத்துக்கு முதல் தடை. ஆம், யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பே நம் முன்னேற்றத்திற்கு முதல் தடையாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் போதும் புதிதாக செய்வது போல முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முறை எந்த செயலை நீங்கள் முயற்சி செய்தாலும் அதை புதிதாக செய்வது போல் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹேமா ஜான் குரலின்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்க புகழ் நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. தெளிவாகவும் உண்மையாகவும் இருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே சாகுல் ஹமீத் குரலில்

0: அண்ணல் மகள் அண்ணல் மகள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடர்வது உழவர் தகவல்.
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நேயர்களே, தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பயிர் அறுவடைக்கு பின்னர் சேமிப்பின் போது தானியங்களை அல்லது விதைகளை தாக்கும் பூஞ்சைகள் சேமிப்பு பூஞ்சைகள் ஆகும். அறுவடைக்கு முன்னதாக வயலில் இப்பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்காது. ஆனால் சேமிப்பின் போது இந்த பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். சேமிப்பு பூஞ்சானங்களின் வித்துகள் அறுவடையின் போது அல்லது களத்தில் தானியங்களை அல்லது விதைகளை சுத்தப்படுத்தும் போது தானியங்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு தொற்றுக்குள்ளான விதைகளை அதிக ஈரப்பதத்தில் சேமிக்கும் போது பூசன வித்துக்கள் முளைத்து சேதத்தை ஏற்படுத்தும். பல்வேறு வகையான சேமிப்பு பூஞ்சைகளில் அஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் மற்றும் பியூசேரியம் போன்றவை அதிக அளவில் விதைகளை அல்லது தானியங்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும். சேமிப்பு பூஞ்சைகள் சேமிக்கப்பட்ட தானியங்களின் மேல் வளர்ந்து அவற்றை சேதப்படுத்துகிறது. இவை தானியங்கள் அல்லது விதைகளின் தரத்தை குறைப்பதுடன் சில நச்சுப்பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. இதனால் விதைகளின் முளைப்பு திறன் குறைகிறது. தானியங்களில் உள்ள சத்துக்கள் மற்றும் அரவை திறன் குறைகிறது. தானியங்களின் வாசனையில் மாற்றம் ஏற்படுகிறது. தானியங்களில் நிறமாற்றம் மற்றும் வாசனையில் மாற்றம் ஏற்படுகிறது. தானியங்கள் ஒன்றோடொன்று பிணைந்து கட்டியாகிறது. சேமிப்பு பூஞ்சைகளில் தொற்று வராமல் தவிர்த்தலே பூஞ்சை நச்சுக்களின் பாதிப்பை தடுக்கும் சிறந்த வழியாகும். அதனால் சேமிப்பிற்கு முன்னர் விதைகளை அல்லது தானியங்களை நன்கு உலர்த்தி சரியான ஈரப்பதத்தில் சேமிக்க வேண்டும். மேலும் பூச்சி மற்றும் நோய் பாதித்த விதைகளை பிரித்தெடுத்து நல்ல சுத்தமான பூச்சிகள் உட்புக வாய்ப்பற்ற சேமிப்பு கலன்களில் சேமிக்க வேண்டும். அதேபோல் சரியான ஈரப்பதத்தில் பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதைகள் அல்லது தானியங்களை சேமிக்க வேண்டும். சேமிப்பு கலன்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகாத வகையில் நல்ல காற்றோட்டத்துடன் இருக்க வேண்டும். எனவே விவசாயிகள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் தாங்கள் சேமித்து வைத்துள்ள விதைகளை விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் ஆய்வு கட்டணமாக செலுத்தி விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து விதையின் தரம் அறிந்து விதைக்கவும், அறுவடை செய்த விதையினை அடுத்த விதைப்புக்கு சேமிக்கும் பட்சத்தில் உரிய முறையில் சேதமில்லாமல் அறுவடை செய்து விதையின் ஈரப்பதம் அறிந்து கொண்டு சேமிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் விதை பயிரை அதற்கென உள்ள உடலியல் முதிர்ச்சி பருவத்தில் மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். தானியங்கள் முழுமையாக காய்ந்து இலைகள் பழுத்து விதையின் ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைந்திருக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். முன்கூட்டியே அறுவடை செய்தால் விதைகள் சுருங்கி முளைப்பு திறனை இழக்கும். பிந்தி அறுவடை செய்தால் வயலிலேயே விதைகள் அழுகவோ அல்லது சிதறவோ வாய்ப்புள்ளது. விதை அறுவடை செய்யும் களம் சுத்தமாக இருக்க வேண்டும். வேறு எந்த பயிரின் தானியங்களும் அங்கு இருக்கக்கூடாது. போரடிக்கும் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை ஒரு பயிரகத்திற்கு பயன்படுத்திய பின் முற்றி

0: தூய்மை செய்த பிறகே அடுத்த ரகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட விதைகளை நிழலிலும் பின்னர் வெயிலிலும் உலர்த்தி விதையின் ஈரப்பதத்தை 9 முதல் 12% கொண்டு வர வேண்டும். அதிக ஈரப்பதம் இருந்தால் பூஞ்சாணம் பூத்து விதைகள் வீணாகிவிடும். உடைந்த விதைகள், சப்பையான விதைகள் மற்றும் தூசுகளை காற்றாட்டி மற்றும் சல்லடைகள் மூலம் பிரித்தெடுக்க வேண்டும். விதை சான்றளிப்பு அலுவலர்கள் வயல் ஆய்வு மற்றும் விதை தர பரிசோதனை செய்த பிறகு விதைகளின் தரத்தை உறுதி செய்து சான்று அட்டைகளை வழங்குவர். சுத்திகரிக்கப்பட்ட விதைகளை ஈரப்பதம் புகாத பைகளில் அடைத்து குளிர்ந்த மற்றும் காற்றோட்டமான கிடங்குகளில் சேமித்து வைக்க வேண்டும். முறையான விதை தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் விதைகள் மட்டுமே விவசாயிகளுக்கு சிறந்த மறு உற்பத்தியை கொடுக்கும். நில தேர்வு முதல் விதை சேமிப்பு வரை ஒவ்வொரு நிலையிலும் கவனமாக செயல்படுவதன் மூலம் மரபணு தூய்மையையும் அதிக முளைப்பு திறனும் கொண்ட விதைகளை பெற்று வேளாண்மையில் அதிக லாபத்தையும் நிலையான வளர்ச்சியையும் அடைய முடியும். ஒரு ஏக்கர் நிலத்திற்கு ஜீவாமிர்தம் தயாரிக்க 200 லிட்டர் தண்ணீர், நாட்டு பசு மாட்டுச்சாணம் 10 கிலோ, நாட்டு பசு சிறுநீர் 5 முதல் 10 லிட்டர், வெல்லம் 2 கிலோ, ஏதேனும் ஒரு பயறு மாவு 2 கிலோ, ஜீவாமிர்தத்தை தெளிக்கப் போகும் நிலத்தின் ஒரு பிடி மண் இவற்றை ஒரு தொட்டியில் விட்டு நன்றாக கலக்க வேண்டும். பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. அதே போல பயறு அல்லது பருப்பு மாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை மற்றும் சோயா மாவை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இவை அனைத்தையும் தொட்டியில் விட்டு கடிகாரம் முள் சுற்றும் முறையில் தினமும் காலை, மதியம், மாலை என 3 முறை 3 நாட்கள் கலக்க வேண்டும். இவற்றை நிழலில் வைத்தே கலக்க வேண்டும். நாம் ஜீவாமிர்த கரைசலில் பயன்படுத்திய மண்ணில் இந்த 3 நாட்களில் நுண்ணுயிரிகளின் அளவு அப்படியே 2 மடங்காக பெருகும். இவ்வாறு நுண்ணுயிரிகள் பெருகிய கலவையை மண்ணில் தெளிப்பதால் பயிர்களை எந்த நோயும் தாக்க முடியாது. இந்த ஜீவாமிர்த கரைசலை நிலத்தில் நீர் பாய்ச்சும் போது கலந்துவிட வேண்டும். இந்த கரைசலை அவரவர் வசதிக்கேற்ப மாதம் 1 முறையோ 15 நாட்களுக்கு 1 முறையோ தயாரித்து பயன்படுத்தலாம். 3 நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 63 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 69 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 11 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 44% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம்.
2: ஒரு நிமிஷம் நில்லுங்க. இன்னும் கொஞ்ச வருஷத்துல ஒரு துளி தண்ணிக்காக மக்கள் சண்டை போட்டா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நீங்க தான்.
3: ஆத்துல ஏரியில குப்பை பிளாஸ்டிக்னு கலக்குறீங்க, நான் அழுக்காகிறேன். பின்னாடி அந்த தண்ணியையே கிளீன் பண்ணி குடிக்க போறது நீங்கள் தான்.
2: பிரஷ் பண்ணும் போது, கார் கழுவும் போது, துணி துவைக்கும் போது தேவையில்லாம என்ன வேஸ்ட் பண்றீங்க. ஒரு துளி வீணானாலும் நாளைக்கு அதுதான் உங்களுக்கு தேவைப்படும். என்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இல்ல. மழை நீர் சேகரிங்க, தேவையான அளவுல மட்டும் பயன்படுத்துங்க. குப்பைய ஆறுகள்ல போடாதீங்க. மரங்களையும் வளர்க்க மறக்காதீங்க. நான் இருந்தா தான் உங்க உடம்பும் விவசாயமும் உயிர்களும் வாழும். என்ன சுத்தமா பாதுகாத்தா நான் தலைமுறைகள் முழுக்க உங்க கூட இருப்பேன்.
3: நான் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆனா என்னை காப்பாத்த ஒரு நிமிஷம் ஒதுக்க முடியாதா உங்களால? இனிமே தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கடற்பஞ்சி என்பது கடலில் வாழும் விலங்கு இனத்தைச் சேர்ந்த ஒரு எளிய முதுகெலும்பற்ற உயிரினம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் கடற்பஞ்சின் பங்கு அபாரமானது. இவை நீர்நிலைகளில் உள்ள நச்சுக்களை உறிஞ்சுகிறது. இதன் மூலம் கடல் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது, சுற்றுச்சூழலும் மேம்படுகிறது. கடலின் அடித்தளத்தில் பல அரிய வகை உயிரினங்களுக்கு இவை வாழ்வு ஆதாரமாகவும் புகழ் இடமாகவும் உள்ளது. சிறிய மீன்கள், நண்டுகள் மற்றும் பல நுண்ணுயிர்கள் கடல் பஞ்சுகளிடம் தஞ்சமடைகிறது. இந்த கடற்பஞ்சானது பல அரிய மருத்துவ குணங்களை உடையது. இவை வேதிப்பொருட்களை சுரக்கின்றன. இது பிற உயிரினங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவுகிறது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் கடல் வளங்களின் நிலைத்தன்மைக்கும் கடற்பஞ்சுகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். எறும்புண்ணிகள் என்பது உடல் முழுவதும் கவசம் போன்ற செதில்களை உடைய ஒரு சாதுவான விலங்கினம். இவைகளுக்கு ஆபத்து நேரும் போதும் அல்லது தற்காப்பு நேரங்களிலும் தன்னை பந்து போல முழுமையாக சுருட்டி கொள்ளும். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எறும்பு திண்ணிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. எறும்பு திண்ணிகளானது தன் கூரிய நகங்களால் மண்ணை தோண்டுகிறது. இதனால் மழை நீர் எளிதாக மண்ணுக்கு செல்லவும் தாவரங்கள் செழித்து வளரவும் ஏதுவாகிறது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. பயிர்கள், மரங்கள், மரக்கட்டைகளுக்கு தீங்கிழைக்கும் கரையான்களை உணவாக உட்கொண்டு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு தருகிறது. மண்ணை தோண்டி உணவு தேடும் போது மண்ணானது காற்றோட்டம் பெறுகிறது. இதனால் மண்ணின் வளமும் நீர் ஊடுருவும் தன்மையும் அதிகரிக்கிறது. எறும்பு திண்ணிகள் சிறிய உயிரினங்களாக தோன்றினாலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், மண் வளத்தை மேம்படுத்தி உயிரினங்களின் சமநிலை பேணுதல் போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பெரும் பங்காற்றுகிறது. எனவே இந்த அரிய உயிரினங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
1: நாம் இன்று இட்லி மாவு, தோசை மாவு போன்றவற்றை தயாரித்து தயாரிக்கும் இடத்திலேயே வெளியே வைத்து மக்களுக்கு விற்பனை செய்வது, அரை கிலோ, ஒரு கிலோ, ரெண்டு கிலோ ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலம் அருமையாக பேக் செய்து ஒரு சில தினங்கள் கெட்டு போகாமல் இருக்கின்ற வகையில் தயாரித்து, இப்போ ஒரு நகரை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் திருச்சி அல்லது மதுரை என்ற ஒரு ஊரிலே ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஆட்களை வைத்து பைக்கு மூலமாக கடைகளிலே விற்பனைக்கு போடுவது, காலையில் கொடுத்து மாலையிலோ அல்லது அடுத்த நாள் காலையிலோ அது விற்ற பணத்தை திருப்பி வாங்கி கொள்வது, இப்படி நிறைய பேர் இப்போது தொடங்கிவிட்டார்கள். பெரிய மருத்துவமனைகள், நடுத்தரமான ஹோட்டல்கள், பெரிய கம்பெனிகளில் உள்ள கேன்டீன்களுக்கெல்லாம் கூட மொத்தமாக வாகனத்திலே வைத்து இட்லி மாவு, தோசை மாவை மொத்தமாக கொண்டு போய் இறக்கி வருகிறார்கள். அது அவர்களுக்கும் லாபமாக இருக்கிறது, இவர்களுக்கும் லாபமாக இருக்கிறது. இவர்கள் மொத்தமாக அரிசி வாங்குவதாலும், ரேஷன் அரிசி வெளியே குறைந்த விலையில் கிடைப்பதாலும், உளுந்து போன்றவற்றை தயாரிப்பாளர்கள் நம் நேரில் மொத்தமாக 100 கிலோ, 200 கிலோ என்று வாங்குவதால் விலை குறைவாக இருக்கிறது. தரமாக தயாரிக்கும் போது அதனுடைய தரத்தை, சுவையை பார்த்து மக்கள் இந்த மாவு வேண்டும் என்று கேட்டு வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். தயாரிக்கும் இடத்துக்கே வந்து 2 கிலோ கொடுங்கள், 5 கிலோ கொடுங்கள் என்று வாங்கி கொடு ஃப்ரிட்ஜில் வைத்து பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு லாபகரமான தொழில். இதற்கு பெரிய இயந்திரங்கள் தேவையில்லை. மாவாட்டும் மிஷின் 10,000 முதல் 15,000 கிடைக்கிறது. நல்ல மிஷின், 2 ரூ 3 ரூ வசதி கேட்டாற்போல், இடத்திற்கு ஏற்றாற்போல் போட்டு பகல் முழுவதும் தயாரித்து கொண்டே இருக்கலாம். மாலை நேரம், காலை நேரத்திலே போய் கடைகளுக்கு போடலாம். அதேபோல் இடியாப்பம் இப்போது மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதற்கும் அரைக்கக்கூடிய மிஷினில் அரைத்து, அதை ஆட்டோமேட்டிக் மிஷின்கள் ஏராளம் இருக்கின்றன. சாதாரணமாக 15,000 ரூபாய்க்கு அதை பிழிந்து, மாவை பிழிந்து இடியாப்பமாக ஆக்கி தரும் இயந்திரம் இருக்கிறது. 39,000 ரூபாய்க்கு செமி ஆட்டோமேட்டிக் இருக்கிறது. 110,000 ரூபாய், 150,000 ரூபாய் வரை ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு கிலோ போட்டாலும் கரகர என்று இடியாப்பமாக பிழிந்து தந்துவிடும். அதை உடனடியாக வேக வைத்து அந்த சூடு மாறாமலே அழகாக பெரிய பாத்திரங்களில் பேக் பண்ணி ஒவ்வொரு வார்டுக்கு ஒருத்தர் வீதம் சைக்கிளும் டிவிஎஸ் சுட்டி அல்லது வாகனங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் கடைகளுக்கும் கொண்டு போய் போடுவார்கள். சிறு ஹோட்டல்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து போடுவார்கள். அவர்கள் நல்ல விலைக்கு விட்டு கொள்வார்கள். அதேபோல் வீடுகளுக்கு போடும்போதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈவன் பெட்டி கடைகளில் கூட இன்று இடியாப்பம் விற்க ஆரம்பித்து விட்டது. தள்ளுவண்டி கடைகளிலும் அவர்கள் இடியாப்பம் தானே தயாரிப்பதில்லை. காரணம், இப்படி இயந்திரங்களை கொண்டு தயாரிக்கும் போது மிக தரமாகவும் சுவையாகவும் இருப்பதால் மக்கள் அதை கேட்டு வாங்குவதால் அனைத்து கடைகளிலும் வாங்கி, எனக்கு தெரிந்த ஒரு கடையிலே 10 ரூபாய்க்கு 3 என்று விலைக்கு வாங்கி 25 ரூபாய், ஏனென்றால் கொஞ்சம் குருமா அல்லது தேங்காய் பால் ஊற்றி தட்டிலே வைத்து கொடுத்தால் அது 25 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதையே

சதுரடியிலே ஒரு கீழ்த்தளத்திலே ஒரு இடம் கிடைத்து விட்டால் அருமையாக இதை தயாரித்து உங்கள் பகுதியிலேயே சின்னஞ்சிறு ஊர்களில் எல்லாம் கூட இப்போது இட்லி மாவு தோசை மாவு என்று போர்டு போட்டு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலேயே அழகாக ஒரு சாமியான போல் டெம்பரரியாக போட்டு அங்கே உட்கார்ந்து விற்பனை செய்கிறார்கள். தயாரிக்கும்

0: போடு போட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னாலேயே அழகாக ஒரு சாமியான போல் டெம்பரரியாக போட்டு அங்கே உட்கார்ந்து விற்பனை செய்கிறார்கள். தயாரிக்கும் அனைத்தும் அங்கே தயாரித்து கொண்டு வந்து மனைவி கொடுக்கிறார். இவர் விற்றுக்கொண்டே இருக்கிறார். பாத்திரங்களிலும் கவர்களில் போட்டும் கவரில் உள்ள பேக்கிங் உள்ளது வேணும்னாலும் கொடுப்பார். உள்ளே ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பார். இதர கம்பெனிகளுடைய மாவும் அவரிடம் இருக்கும். எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொன்னால் அதையும் விற்பனை செய்வார். அப்படி ஒரு குறிஞ்சி கண்டிப்பாக தேவை, கெட்டு போகாமல் இருப்பதற்கு. தரம், அதாவது இட்லி மா இட்லி நன்றாக இருக்க வேண்டுமானால் முதலில் மாவை ஆட்டி வைத்து விடலாம், அதுதான் புளிக்க வேண்டும், அதாவது அரிசி மாவு. கடைசி நிமிடத்தில் தான் ஊற வைத்த உளுந்தை அரைத்து அதோடு கலப்பார்கள். அது புளித்து வரும்போது அதிகம் புளிக்காது, இட்லி நன்றாக சுவையாக இருக்கும். இப்படிப்பட்ட பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு அரைக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்குள் விற்பனை செய்தால் லாபம், புளித்து விட்டால் கெட்டவர் ஆகிவிடும். எனவே தங்களுடைய விற்பனைக்கு ஏற்ற அளவுக்கு தயார் செய்து நல்ல பெயர் வாங்கி அதன் பிறகு அடுத்தடுத்த வார்டுகளுக்கு போய் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்போது, பெரிய அளவில் செய்ய விரும்பும்போது பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து இன்ன பிராண்ட் என்று ஒரு மார்க், இன்ன இட்லி மாவு என்று போட்டு நகரத்தில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் போய் விற்று அங்கே வெளியே ஒரு சின்ன விளம்பர போர்டு வைப்பது, ஸ்டிக்கர் ஒட்டுவது, சின்னஞ்சிறு டிவிகளில் யூடியூப் சேனல்கள் விளம்பரம் கொடுத்து இந்த பிராண்ட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், மிக தரமாக இருக்கும் என்று நீங்கள் விளம்பரம் செய்யும் போது அந்த பிராண்டினை கேட்டு வாங்குவார்கள் மக்கள். வெளியே இருந்து பார்ப்பதற்கு சிறிய தொழிலாக இருக்கும். என்னுடைய நண்பருடைய மகனை பம்பாயிலே பார்ப்பதற்கு சென்றிருந்தேன். பெரிய மாடி கட்டிடம், அதிலே கீழ்த்தளத்திலே வீடு, பக்கத்திலேயே 20 மேற்பட்ட மிஷின்களை போட்டிருக்கிறார். 10 டிவியை சுட்டி அழகாக புது வண்டி நிற்கிறது. அந்த 10 பேர் வந்து இவர் கொடுக்கின்ற இவர் தயாரித்து கொடுத்து விட்டு கொண்டே இருக்கிறார். தமிழர்கள் பகுதி அனைத்தில் உள்ள கடைகளிலும் இவருடைய இட்லி மாவு தோசை மாவு தான் விற்பனையாகிறது. இன்று மிகப்பெரிய செல்வந்தராக சொந்த வீடு வாங்கி பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறார். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் இப்படி முன்னேறியதற்கு காரணம் தானே நின்று கஷ்டப்பட்டு உழைத்து இரவும் பகலும் அதை தயாரித்து தரமாக செய்த காரணத்தால் இன்று பம்பாயிலே உள்ள இதர மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் இவருடைய இட்லி மாவு, தோசை மாவு, இதர மாவுகளை வாங்கி செல்கிறார்கள். இப்படி சிறிதாக ஆரம்பிக்கிற இந்த தொழில் எதிர்காலத்தில் மிக பெரிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2-3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இதற்கு டாக்ஸ் கூட கிடையாது. எனவே இந்த தொழிலை தொடங்கி நல்லதொரு லாபம் பெற்று மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி 15 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பி பாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: தமிழே அமுதே, சொல்லுக்கு சொல்லோர் சுவை இருக்கும் செந்தமிழே, துள்ளும் கவிதை தோணியிலே நீ வருக என்று பாடினார் கவியரசன். இந்த சொல் இனிமையானது. தமிழிலே கை என்ற ஓரெழுத்து ஒரு வழி உண்டு. கை என்ற சொல்லுக்கு சிறுமை என்று பொருள்.

கைப்பொருள் போகுழால் தோன்றும் அடி என்று வாண்புகள் வள்ளுவன் சொல்லுவார். இங்கே கைப்பொருள் என்பது கையில் உள்ள பணம், கையில் இருக்கின்ற தொகை என்று பொருள். கொன்றைவேந்தன் சொல்லும் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று சொல்லும். இங்கும் கைப்பொருள் என்பது அவன் கையிலே வைத்திருக்கின்ற பொருளை குறிக்கும். இந்த கை என்ற சொல் பொதுவாக சிறுமை என்ற பொருளை தந்தாலும் இந்த சொல்லை வைத்து கொண்டு எத்தனை சொல்லை கையாளுகிறார்கள் நம்முடைய மக்கள் என்பதை நினைக்கின்ற போது நமக்கு மிகவும் சுவையாக இருக்கிறது. கைவசம், கைச்செலவு, கைவரிசை, கைநீளம், கைநீட்டல், கைவேலை, கைப்பக்குவம், கைமருத்துவம், கை நனைத்தல், கைகாட்டி, கைராசி, கைதேர்ந்தவன், கையை பிடிக்கிறது, கைவந்த கலை, இறுதியாக கையூட்டு என்ற சொல்லும் சேர்ந்துவிட்டது. இந்த கை என்ற சொல்லோடு சேருகின்ற இந்த சொற்கள் வெவ்வேறு பொருளை தருவதை பார்க்கின்ற போது நமக்கு அது வியப்பாகவும் இருக்கிறது, சுவையாகவும் இருக்கிறது. கைவசம் என்று சொன்னால் கையிலே எவ்வளவு இருக்கிறது, என் கைவசம் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கைச்செலவு, அம்மா எனக்கு கைச்செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு என்று மகன் கேட்கிறான் என்று சொன்னால் அது கைச்செலவு என்பது சிறு செலவுக்கு என்று பொருள். கை நீளம், பையன் ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் கொஞ்சம் கை நீளம் என்பார்கள். கை நீளம் என்ற சொல்லுக்கு திருடுதல் என்று பொருள், அவன் திருடுவான் என்று சொல்லுகிறார்கள். கை நீட்டிட்டான், பேசிக்கொண்டிருக்கும் போதே கை நீட்டி விட்டான் என்று சொன்னால் அடிக்க வந்து விட்டான், கையை ஓங்கி விட்டான் என்று பொருள். கைவேலை, ரொம்ப அவசரப்படாத கைவேலையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வீட்டில் ஏதோ பணியில் இருக்கிறாள் என்று பொருள், அது கைவேலை. கைப்பக்குவம், இந்த கைப்பக்குவம் இருக்கிறதே சில பேர் பெருமையாக சொல்லி சொல்வார்கள். என் அம்மா கைப்பக்குவம் இருக்கிறதே அது யாருக்கும் வராது என்று சொல்லுவார்கள். அந்த கையால் சமைத்த உணவின் ருசி இருக்கிறதே அது அமிர்தம் போன்று இருக்கும் என்று சொல்லுவார்கள், அது கைப்பக்குவம். கை மருத்துவம், இந்த கிராமங்களிலே மூலிகை மற்றும் பொருட்களை கொண்டு தயாரித்து அந்த மருத்துவர் கொடுப்பாரே அதற்கு பெயர் கை மருத்துவம். வீட்டிலே பாட்டியும் கை மருத்துவம் செய்வார். கை நனைத்தல், என்ன எங்கள் வீட்டில் கை நனைக்காமல் போகிறீங்க என்று சொன்னால் அந்த வீட்டிலே சாப்பிடாமல் உண்ணாமல் போகிறார்கள் என்று பொருள். கை நனைத்தல் என்று சொன்னால் சாப்பிடுதல், ஏதாவது பொருளை உண்டு. அதுபோல் கை கழுவிட்டான் என்று சொன்னால் விலக்கி விட்டுவிட்டான், உன்னை நான் கை கழுவிவிட்டேன் என்று சொன்னால் உன்னை நான் நீக்கிவிட்டேன், விலக்கிவிட்டேன் என்று பொருள். அதுபோல கைகாட்டி என்று சொன்னால் வழிகாட்டி என்ற பொருளை தருகிறது. கைராசி, எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார் பாருங்க, அவர் கைராசி மனுஷன் என்று சொல்லுவார்கள். கைராசி என்ற சொல்லுக்கு அவர் கைப்பட்டால் எந்த நோயும் குணமாகிவிடும், ஆதலால் அதற்கு கைராசி என்று சொல்வார். கைதேர்ந்தவன், இவன் எந்த வேலை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்வான், அதுவும் குறிப்பாக எந்த வேலையில் கைதேர்ந்தவன் என்று சொன்னால் அவன் கெட்டிக்காரன், புத்திசாலி, அதை சிறப்பாக செய்து முடிப்பான் என்று பொருள். கையை பிடிக்கிறது, நிறைய செலவழித்து விட்டான், அதிலே அவனுக்கு பணம் குறைந்து விட்டது, நட்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் என் கை பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது என்று சொல்லுவார். கைவந்த கலை என்று ஒரு சொல், இந்த கைவந்த கலை என்று சொன்னால் சிலர் சில துறைகளிலே சில வேலைகளிலே சிறந்த நுட்பம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த வேலை செய்வதற்கு அவனுக்கு அது கைவந்த கலை அல்லவா என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இத்தனை சொற்களுக்கும் நடுவே இன்று புதிதாக கையூட்டு என்றும் வந்துவிட்டது. லஞ்சம் வாங்குகிறார்களே, இதற்கு கையூட்டு என்ற ஒரு சொல்லை அழகாக பயன்படுத்தினார்கள். ஆக கைக்கிளை என்று சங்க இலக்கியத்திலே வந்த ஒன்று இப்பொழுது மாறி மாறி அந்த கைக்கிளை என்பது கைக்கிளை பாடல் என்று சொல்லுகின்ற பாடல்களெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். அது ஒரு திணையாகவே இருக்கிறது. அது கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்றும் சொல்லுவார்கள். அது போக போக பல சொற்களில் வந்து இன்று கைவந்த கலை ஆகி பிறகு கையூட்டாகிவிட்டது என்பதை நினைத்து பார்க்கிற போது இந்த கை என்ற சொல்லோடு பிற சொற்கள் சேர்க்கின்ற போது இருக்கின்ற சுவை இருக்கிறதே அது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளோட விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிலோ தக்காளி 25 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 18 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 36 ரூபாய்க்கும், காராமணி 36 ரூபாய்க்கும், கோவக்காய் 55 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், மல்லியிலை 55 ரூபாய்க்கும், கீரைகள் ஒரு கட்டு 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 12 ரூபாய்க்கும், இஞ்சி 205 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், கேரட் 94 ரூபாய்க்கும், சௌச்சோ 36 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 44 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 170 ரூபாய்க்கும், சேம்பு 50 ரூபாய்க்கும், சீனக்கிழங்கு 42 ரூபாய்க்கும், சீனி கிழங்கு 42 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும், ஆப்பிள் 260 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 60 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 120 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் என்ன விலைக்கு விற்றாலும் அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுனால விலையை பொறுக்காமல் அது தரக்கூடிய சத்துக்களையும் சந்தோஷங்களையும் மட்டுமே பார்க்கறது புத்திசாலித்தனம். விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ எம் இன் லவ் வித் யூ.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸில் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது ஆங்கிலம் அறிவோம். வழங்குறாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். ஐ எம் கே கே தாமஸ் ஃப்ரம் சிவகலை. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு பண்பலை நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது, நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதாவது நாம் சில வார்த்தைகளை சொற்களஞ்சியங்களிலிருந்து

வார்த்தைகளை பார்த்தோம். ஆனால் இன்று நான் என்ன பார்க்கிறோம் என்றால், சில நாட்களாக ஒரு சில நாட்களாக ப்ரிபோசிஷனல் கனெக்டர், அதாவது சில இணைப்பு வார்த்தைகள் என்று உள்ள சொல்லக்கூடிய நன்றாக இருக்கும். அந்த வார்த்தைகளை சேர்த்து நாம் ஒரு வரி உருவாக்கினால் நன்றாக இருக்கும். அப்படி ஒரு வரியை சொல்ல மூன்று வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக இன்ஸ்டிட் ஆஃப் என்றால் பதிலாக. ஐ டிராங்க் மில்க் இன்ஸ்டிட் ஆஃப் டீ. நான் பால் குடித்தேன், எதுக்கு பதிலாக, அதாவது தேநீர் குடிப்பதற்கு பதிலாக, அதாவது இன் ஐயன் வழக்கமான தெரியும் எல்லாருக்கும், எஸ்டிஇஏடி ஆஃப் ஓஎஃப், அதான் இன்ஸ்டிட் ஆஃப் பதிலாக. ஐ டிராங்க் டீ, நான் பால் குடி, இன்ஸ்டிட் ஆஃப், அதாவது ஐ டிராங்க் மில்க், நான் பால் குடித்தேன், எதுக்கு பதிலாக, டீக்கு பதிலாக நான் பால் குடித்தேன். அது சில நேரம் நம்ம மாற்றி அதுக்கு பதிலாக எதை செய்வோம், இதுக்கு பதிலாக செய்வோம் பார்த்தீங்களா, அதனால அதுக்கு பதிலாக. இன்ஸ்டிட் ஆஃப் டேக்கிங் பஸ் ஐ வாக் டு த மார்க்கெட், பஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு நான் நடந்தே போனேன் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்கு. இன்ஸ்டிட் ஆஃப் என்றால் பதிலாக. அடுத்தபடியாக ஓவிங் டு டியூ டு, ஓவிங் டு டியூ டு, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், பொருள் தான். ஓவிங் டு என்றாலும் காரணத்தால், டியூ டு என்றாலும் காரணத்தால் தான். ஓவிங் டு பேட் வெதர் த மேட்ச் வாஸ் கேன்சல்ட், அதாவது மோசமான காலநிலை காரணத்தால் விளையாட்டு நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி டியூ டு என்று சொல்லும் போது ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் டியூ டு ஃபீவர் அல்லது டியூ டு இல்னஸ் என்று சொல்லும் சுகவீனம் காரணத்தால், டியூ டு டியூஇ டியூ டியூ டு ஓவிங் ஸ்பெல்லிங் ஓடபிள்யூஐஎன்ஜி ஓவிங் டு டியூ டு ஓவிங் டு இரண்டுமே காரணத்தால் என்று பொருள்படுகிறது. அடுத்தபடியாக அக்கார்டிங் டு, அக்கார்டிங் டு ஏசிசிஓஆர்டிஐஎன்ஜி, அக்கார்டிங் டுனா இதன்படி. அக்கார்டிங் டு வெதர் ரிப்போர்ட் இட் வில் பி ரெயின் டுடே, அதாவது இன்று காலநிலை, இந்த அக்கார்டிங் டு காலநிலை அறிக்கையின்படி, காலநிலை அறிக்கை அதன்படி இன்று மழை பெய்யும் அப்படிங்கறது. இந்த மூன்று வார்த்தைகளை பார்த்திருக்கோம். இன்ஸ்டிட் ஆஃப் பதிலாக, ஓவிங் டு டியூ டு காரணத்தால், அக்கார்டிங் டு அதன்படி. அடுத்தபடியாக இந்த கண்டக்டர் பேசஞ்சர் ரெண்டு பேர்கிட்ட போய் அடிக்கி என்னெல்லாம் அதிகமா கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு மூணு கேள்வி உருவாக்குற மாதிரி ஒரு டயலாக் உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு பேசஞ்சர் ரயில்வே ஸ்டேஷன் போன போல இருக்கு, அதனால அவரு நிக்கிறாரு உள்ள, அந்த கண்டக்டர் கேட்கிறாரு, டிக்கெட் பிளீஸ், வேர் ஆர் யூ கோயிங், அல்லது வை டூ யூ வாண்ட் டு கோ, முதல் கேள்வி கேட்கிறாரு. அதாவது டிக்கெட் தாங்க, நீங்க எங்க போகணும், வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்கலாம், வை டூ யூ வாண்ட் டு கோ டு கோ டுன்னு கேட்கலாம், வை டூ யூ வாண்ட் டு கோ அப்படியும் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த பேசஞ்சர், சார் ஐ வாண்ட் டு கோ டு ரயில்வே ஸ்டேஷன், நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுங்கிறாரு. உடனே கண்டக்டர், ஹியர் த டிக்கெட், டூ யூ ஹாவ் சேஞ்ச், எல்லா இடத்துலையும் எனக்கு கேட்கக்கூடியதுதான் பார்த்தீங்களா. கண்டக்டர் என்ன கேட்காரு, டூ யூ ஹாவ், அந்த ஹேவ் வந்து ரெண்டா வெர்ப ரெண்டா பிரித்து டூ பிளஸ் ஹேவ்னு பிரிப்பாங்க, நடுவில் யூ போட்டு டூ யூ ஹாவ் சேஞ்ச் அப்படின்னு கேட்காரு. சார் சாரி சார், ஐ ஹாவ் நோ சேஞ்ச், ஐ ஹாவ் 50 rupees. உடனே இப்போ சேஞ்ச் இல்லையா, இந்த வழக்கமாக நிறைய பேசஞ்சர் சொல்லக்கூடியதை நானும் சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக இதில் என்ன சொல்கிறாரு கண்டக்டர், என்ன சொல்கிறாரு, ஓகே சீரஸ் டிக்கெட் அண்ட் த பேலன்ஸ் 30 rupees அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது டிக்கெட்டுக்கு போக மீதி 30 rupees சொல்கிறாரு. உடனே கண்டக்ட் பேசஞ்சர் கேட்காரு, ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் த ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் கேட்காரு, எவ்வளவு நேரம் ஆகும், ஹவு லாங்னா எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்கிறாரு. ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். உடனே கண்டக்டர் சொல்றாரு, இட் வில் ரீச் இன் 20 minutes, ஐ வில் இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிறாரு. ஐ வில் இன்ஃபார்ம் யூ வென் த ரயில்வே ஸ்டேஷன் கம்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 20 நிமிஷத்துல போயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதுல மூணு கேள்வி உருவாக்கி இருக்காங்கிறத பாத்துக்கிடுங்க. மட்டும் இல்லாமல் கடைசியில் தேங்க்யூ சார்னு சொல்லி அந்த பேசஞ்சர் முடிக்கிறாரு. அதுக்குறையா நான் ரெண்டு ப்ராவர்பு சொல்லலான்னு இருக்கிறேன். டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன், காலமும் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது. டைம் அண்ட் டைடு நன் அல்லது நோமன் எப்படி சொல்லலாம், டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன், காலமும் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது. எ லைட் ஆன் த ஹில், எ லைட் ஆன் த ஹில், குண்டின் மேலிட்ட விளக்கு போல, குண்டின் மேலிட்ட விளக்கு போல. ஆங்கிலம் அறிவோம், ஆளுமை பெறுவோம், மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நன்றி சார். நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. March 31, 2026, அதாவது நாளை முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை குற்றாலத்தில் சாரல் விழா நடக்க இருக்கு. இந்த சாரல் விழாவுடைய ஒரு முக்கியமான அங்கமாக 1/8/2026 அன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கு. இந்த கண்காட்சியில் செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்க தங்களுடைய நாய்களை காட்சிப்படுத்தவும் தங்கள் அபிமான நாய்களை கண்டு கழிக்கவும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அதனை பயன்படுத்துமாறு தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். வருகின்ற 1/8/2026 அன்று சனிக்கிழமை தென்காசி மாவட்டம் குற்றாலம் கலைவாணர் அரங்கில் வைத்து கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அது சமயம் தங்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்களை காட்சிப்படுத்த இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கண்காட்சியானது காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை பதிவு செய்யப்பட்டு மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை காட்சிப்படுத்தப்படுகிறது. சிறப்பாக காட்சிப்படுத்தப்படும் நாய்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் அனைத்து நாய்களுக்கும் இலவசமாக ரேபீஸ் தடுப்பூசி போடப்படும். இப்படிக்கு தென்காசி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர். நன்றி.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஊத்துமலை, கீழக்களங்கள், குறிச்சான்குளம், மேல மருதப்பபுரம், சோலைச்சேரி, கருவந்தா, அமுதாபுரம், மாவிலியூர், கள்ளத்திக்குளம், கக்கனாங்கிணறு, ருக்மணியம்மாள்புரம், ஆலங்குளம், ஆண்டிப்பட்டி, நல்லூர், சிவலார்குளம், ஆண்டிப்பட்டி, ஐந்தாம் கட்டளை, துத்திக்குளம், கல்லூத்து, குருவன்கோட்டை, குறிப்பன்குளம், அத்தியூத்து, குத்தப்பாஞ்சான், மாயமான் குறிச்சி, கழநீர்குளம், அடைக்கலப்பட்டினம், பூலாங்குளம், முத்துகிருஷ்ணபேரி, இந்த பகுதிகளெல்லாம் 1ஆம் தேதி அதாவது 1/8/2026 அன்று காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆலங்குளம் மற்றும் கீழப்பா

ஒரு உபமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இந்த பகுதிகளெலாம் காலை 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் பரணி. நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு கில்லி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் சுஜாதா குரலில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து

குறித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், நில அளவை முறைகள், இதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ரீசர்வே, அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ரீசர்வே அப்படிங்கிறது ஏற்கனவே அளந்து விஸ்தீர்ணம் குறிக்கப்பட்ட ஒரு நிலத்தை மீண்டும் அளவீடு செய்வது தான் ரீசர்வே. இந்த ரீசர்வே நிர்ணயம் செய்யும்போது பழைய சர்வேயன்களுக்கு பதிலாக புதிய சர்வேயன்கள் கொடுக்கப்படும். அவ்வாறு ஒவ்வொரு பழைய சர்வேயனுக்கும் சமமான ரீசர்வேயன் புதிய நில அளவு புலத்தையும் உட்பிரிவையும் காட்டும் ஒரு குறிப்பீடு உள்ளது. இதை தொடர்பு விளக்க குறிப்பீடு என்று கூறுவார்கள். அதாவது கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குறிப்பீட்டின் மூலம் பழைய சர்வேயன் எந்த வருடம் புதிய ரீசர்வேயாக மாற்றப்பட்டது என்றும் என்ன சர்வே நம்பராக மாற்றப்பட்டது என்ற விபரத்தையும் இந்த குறிப்பீட்டின் மூலம் நாம் அறிய முடியும். நிறைய வழக்குகளிலும் சரி, நிறைய பிரச்சனைகளிலும் சரி, இந்த சர்வே வந்து எப்பொழுது ரீசர்வே செய்யப்பட்டது, என்ன நம்பராக ரீசர்வே செய்யப்பட்டது என்ற தாவாக்கள் நிறைய எழுகிறது. அந்த தாவாக்களை நாம் சரி செய்ய வேண்டுமென்றால் இந்த தொடர்பு விளக்க குறிப்பீடு, அதாவது கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியதை நாம் பார்த்தாலே போதுமானது, அனைத்தையும் கண்டுகொள்ளலாம். இந்த நில அளவை முறைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பழங்கால நில அளவை முறைகள் ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது ஒவ்வொரு ஏரியாவிற்கும் ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. பொதுவாக நில விஸ்தீரணத்தை ஏக்கர் செண்டு என்று அழைத்தாலும், விவசாய நிலங்களுக்கு என்று தனி அளவை முறைகள், காலி முனைகளுக்கு தனி அளவு முறைகள் இருந்தன. இவைகள் நாட்டு அளவை முறைகள் என்று பொதுவாக அழைக்கப்பட்டன. உதாரணமாக குழி, மா, வேலி, காணி, மரக்கால், அதாவது ஒரு மரக்கால் என்பது 8 செண்டு நிலம், ஒரு படி என்பது 1 செண்டு நிலம், மற்றும் 12.5 மரக்கால் விதைப்பாடு 1 ஏக்கர், குறுணி என்பது 8 செண்டு நிலம், முக்குறுணி என்பது 24 செண்டு நிலம், பதக்கு என்பது 16 செண்டு நிலம், கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை அப்படிங்கிறது 21 மரக்கால் என்பது 1 கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிமல், பர்லாங்கு, ஜாதி அடி, அதாவது அடி என்பது ஜாதி அடி என்பது ஒன்றுதான். சில பழைய பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேல் வடதலை ஜாதி அடி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஜாதி அடி

அப்படிங்கிறதும் அடி என்பதும் ஒன்றுதான். அதுக்கப்புறம் தச்சுமலம், ஒரு தச்சுமலம் என்பது 2.75 அடி நீளம், அதாவது 2.75 அடி நீளம் ஒரு தச்சுமலம் என்பது. பழைய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா நில அளவையை பார்க்கும் பொழுது தச்சுமலத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். முண்டாணி, கெஜம், மயில், குந்தா இன்னும் பல அளவைகளால் அளக்கப்பட்டது. இப்படி பல அளவுகளில் அளந்தாலும் வருவாய்த்துறையினர் வழங்கும் நில உடைமை பதிவேடு மெட்ரிக் முறையில் மட்டுமே வழங்கப்படும். ஒவ்வொரு நில உடைமைதாரர்களது நிலங்களையும் நில அளவை செய்வதை கடாஸ்ட்ரல், அதாவது கடாஸ்ட்ரல் சர்வே என்று அழைக்கப்படுகிறது. கடாஸ்ட்ரல் சர்வேயில் புஞ்ச நிலங்கள் 4 ஹெக்டேர்களாக அமைக்கப்படும். புஞ்ச நிலங்கள், நஞ்ச நிலங்கள் ரெண்டுக்குள்ள வகைப்பாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புஞ்ச நிலங்கள் என்பது வீடுகள் கட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலங்கள், நஞ்சை நிலங்கள் என்பது பயிரிடக்கூடிய விவசாய நிலங்கள். அப்போது அளக்கும் பொழுது பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய டிஜிட்டல்லாம் வந்துட்டு, நிறைய டேப்லாம் வந்துருச்சு,

0: தெரிந்து கொள்ள வேண்டும். புஞ்சை நிலங்கள் என்பது வீடுகள் கட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலங்கள், நஞ்சை நிலங்கள் என்பது பயிரிடக்கூடிய விவசாய நிலங்கள். அப்போ அளக்கும் பொழுது பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய டிஜிட்டல்லாம் வந்துட்டு நிறைய டேப்லாம் வந்துருச்சு, ஆனால் முன்னாடி வந்து செயின் இரும்பு சங்கிலியால் அளந்தாங்க. அந்த செயினுக்கு பேர் கண்டர் செயின்னு சொல்லுவாங்க, கண்டர் செயின். இந்த பழைய முறையில் நிலத்தை இரும்பால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் கொண்டு அளக்கப்பட்டது. இந்த சங்கிலி கண்டர் செயின் என்று அழைக்கப்படும். கண்டர் செயின் என்பது பிரிட்டிஷ் அளவு முறையாகும். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எட்மண்ட் கண்டர் என்பவர் இந்த இரும்பு சங்கிலி அளவை முறையை 1620 கண்டுபிடித்தார். இந்த இரும்பு சங்கிலிகளை கொண்டு நிலத்தை அளக்கும் பொழுது முட்செடிகள், புதர்கள், நீர்நிலைகள் போன்றவற்றின் மீது எளிதாகவும் துல்லியமாகவும் அளந்துவிடலாம். தற்போது இந்த டேப்பு வச்சு அளக்கிறாங்க. இந்த டேப் என்பது பொதுவாக 30 மீட்டர் நீளம், அதாவது 100 அடி கொண்டதாக இருக்கும். 30 மீட்டர் என்பது 100 அடி. டேப் கொண்டு அளக்கும் பொழுது முட்செடிகளையும் புதர்களையும் அதிகமாக காற்று வீசும் காலத்திலும் துல்லியமாக அளப்பது சற்று கடினம். டேப் கொண்டு அளப்பதில் பல்வேறு இடர்பாடுகளும் உள்ளது. சங்கிலி என்பது ஆங்கிலத்தில் செயின் என்று அழைக்கப்படும். ஒரு சங்கிலி பல லிங்க்ஸ்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சங்கிலி அல்லது ஒரு செயின் என்பது 66 அடி நீளம் கொண்டதாகும். இதனை 22 கஜம், அதாவது ஒரு கஜம் என்றால் 3 அடிகள் என்று சொல்லலாம். ஒரு லிங்க்ஸ் என்பது 0.66, அதாவது 7.92 இன்ச் அடி நீளம் கொண்டது. ஒரு சங்கிலி 100 லிங்க்ஸ்களால், அதாவது 100 இரும்பு கம்பி துண்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த கண்டர் செயின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு ஏக்கர் என்பது 100 சென்ட்களை உள்ளடக்கியது. ஒரு செயின் 66 அடி நீளம் கொண்டது. இதனை கொண்டு 66 அடி நீளம், 66 அடி அகலம் விஸ்தீரணத்தை அளந்தால் கிடைப்பது 4356 சதுரடி, அதாவது 66 × 66, ஸோ 4356. இந்த 4356 சதுரடி என்பது 10 சென்ட் நிலமாகும். ஒரு ஏக்கர் 10 மடங்கில் காணும் பொழுது 43560 சதுரடி ஆகும். ஆக ஒரு சென்ட் நிலம் என்பது 435.6 சதுரடி ஆகும். இந்த அளவின் மூலமே ஏக்கர் சென்ட் என்று நிலம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த அளவையின் மூலம் உருவானதே 435.6 சதுரடி ஒரு சென்ட் என்பதும், 43560 சதுரடி ஒரு ஏக்கர் என்பதும் விளங்கும். ஆகவே இந்த 66 அடியை அல்லது ஒரு செயின் என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நலன் பயக்கும். மற்ற சங்கதிகளை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:15. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: தமிழில் சங்ககால இலக்கியங்களை தொடர்ந்து அற இலக்கியங்கள் தோன்றின. அற இலக்கியங்களில் நடனம் பற்றிய செய்திகள் விரிவாக கூறப்பட்டிராது. காரணம், சங்ககால வாழ்வியலில் தமிழ் சமூகம் பெற்றிருந்த போர்க்கால வாழ்வியலில் நெறியில் இருந்து அமைதியான வளர்ச்சி நோக்கில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்னும் நோக்கில் உருவான இலக்கியங்களை அற இலக்கியங்கள். அவ்வாறு தோன்றிய இலக்கியங்களை 11 கீழ்கணக்கு நூல்கள் என்பார்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை திருக்கடுகம், ஏலாதி, ஆச்சாரக்கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, முதுமொழி காஞ்சி, சிறுபஞ்சமூலம், கைநிலை என்னும் 18 ஆகும். 18 நூல்களில் பெரும்பான்மையான நூல்கள் சமண முனிவர்களால் எழுதப்பட்டவையால் நடனம் பற்றிய செய்திகள் மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட நூல்களில் வாயிலாக அக்காலத்தில் நடனம் இருந்தது என்பதை சுட்டலாமே ஒழிய நடனத்தின் பாடுபொருளையோ ஆடும் முறையையோ காட்டுதல் இயலாது. திருக்குறள் அறநூல்களில் முதன்மையான நூல். நிலையாமை என்னும் அதிகாரத்தில்

தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் இயற்றிய தமிழ் வேதமாகிய திருக்குறளில், கூத்தாட்டு அவைக்குழாந்து அற்றே பெருஞ்செல்வம், போக்கும் அது விழிந்தற்று என்கிறார். நாலடியார் யாக்கை நிலைமை என்னும் அதிகாரத்தில், தோல் பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால் என்கிறார். நான்மணிக்கடிகையில், நீரால் வீறு எய்தும் விளைநிலம் நீர் வழங்கும், பண்டத்தால் பாடு எய்தும் பாட்டினம் கொண்டாளும், நாடால் வீறு எய்துவர் மன்னவர் கூத்து ஒருவன் ஆடலால் பாடு பெறும் என்கிறார். இதனை மனதில் கொண்டு அந்த காலகட்டங்களில் பரதநாட்டியத்தில் நிறுத்த உருப்படிகள் கூடுதலாக கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. இதனால் நாட்டிய அரங்குகளில் நிறுத்த உருப்படிகள் தொடக்கத்தில் பாடப்படுகிறது. உதாரணத்திற்கு, நிறுத்த உருப்படியாகிய தோடயத்தை நாட்டை ராகத்தில் ஆதி தாளத்தில் தத்தோடகதாம் தாம் தாம் தாம் தீம் தீம் தீம் தகதோடங்க தக்குத்தை தித்தி தக்கதி திகுதோகஸ்தங்க திகுதக திகுதோகஸ்தங்க திகுதோகஸ்தங்க தொகுதங்க தத்த கிண்ணம் தொகுதோம் தகதாம் தோம் தீம் தத்த கிண்ணம் தொகுதோம்.

0: ஜெயம் ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க தத்தாம் ஜெயம் ஜெயம் ஜெயம் கிட்டத்தக்க தா தத்தீம் தக்க ஜெயம் ஜெயம் ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க தத்தாம் ஜெயம் ஜெயம் ஜெயம் கிட்டத்தக்க தா தத்தீம் தக்க தத்தை தத்தாம் தித்தை தத்தாம் தத்தை தத்தாம் தித்தை தத்தாம் ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க கிடக்கத்தை எடுத்தோம் ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க கிடக்கத்தை எடுத்தோம் ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க ஜெயம் கிட்டத்தக்க கிடக்கத்தை எடுத்தோம் தித்த கதி குத கதி குத கதி குதக்க தளங்குத்தோம் கிடத்தக்க தரிக்கிட்டோம் தாத்த கதை தாம் தித்த கதை தாம் தத்தித்தா திதா தத்திங்கிணத்தம் தத்தித்தா திதா தத்திங்கிணத்தம் தத்தித்தாம் திதாம் தத்திங்கிணத்தம் தா
1: உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலா.

0: என்று தோடயத்தின் நிறைவாக இந்த விருத்தத்தை பாடி நிறைவு செய்வார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் குரல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் 8:25.
5: இன்றைய குறுஞ்செய்தி. என்னடா இது, அரண்மனை முழுக்க விழா கோலமாக இருக்கிறது. நான் அறியாமல் அப்படி என்ன இங்கு விருந்து விசேஷம் நடைபெற உள்ளது? ஆஹ், தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
5: மன்னா, அரண்மனை முழுக்க விழா கோலாகலமாக இருக்கிறதே. ஏதாவது முக்கிய விருந்தினர்கள் வருகிறார்களா?
6: ஆம், கூறுகிறேன். நீர் சும்மாதானே இருக்கிறீர். இந்த வாழ்த்து அட்டைகளில் எல்லாம் வாழ்த்துக்களை எழுதிவிடும். இந்த பலூன்களை எல்லாம் ஊறி கட்டி தொங்க விடும்.
5: என்ன, வந்தவுடனே எனக்கு வேலையா?
6: ஆமா மந்திரியாரே, அப்படி ஒவ்வொருத்தரும் வேலைகளை செய்தால் தானே இன்று மாலை எனது நண்பர்கள் வருவதற்குள் ஏற்பாடுகளை செய்து முடிக்க இயலும்.
5: ஓஹோ, மன்னரது நண்பர்கள் வருகிறார்களா? அதுதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா?
6: ஆமாம் மந்திரியாரே, எனது சிறுவயது நண்பர்கள் முதல் நண்பர்களாக இருக்கும் அண்டை நாட்டு அரசர்கள் வரை வர இருக்கிறார்கள். அப்படியெனில் ஏற்பாடுகள் சிறப்பாகத்தானே இருக்க வேண்டும்.
5: மன்னா, இத்தனை வருடங்களில் தாங்கள் நண்பர்கள் தினத்தை இவ்வளவு விமர்சையாக கொண்டாடி நான் பார்த்ததில்லையே.
6: என்ன, நண்பர்கள் தினமா?
5: ஆம், இன்று சர்வதேச நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மன்னா, 1958 சர்வதேச சிவில் அமைப்பு உலக நட்பு அறப்போர் நாடுகளுக்கிடையே நட்பை உருவாக்கவே சர்வதேச நட்பு தினம் கொண்டாட முன்மொழிந்தது. இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபை ஜூலை 30, 2011 அன்று நட்பு தினத்தை முறையாக

0: அறிவித்தது. அதன் பிறகு காலப்போக்கில் நட்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் பாசத்தை அதிகரிப்பதற்கும் மக்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாட தொடங்கினர். பிற நாடுகளில் ஜூலை 30 சர்வதேச நண்பர்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் சர்வதேச நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. கருவில் சுமப்பவள் அம்மா, மனதில் சுமப்பவன் நண்பன். ஆம், அன்னையிடம் சொல்ல முடியாததையும் நம்பிக்கையான நண்பனிடம் சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் வாழ ஒரு பற்றினை தருவது நட்பு என்றால் அது மிக இல்லைதானே மன்னா?
1: ஆம் மந்திரியாரே, உயிர் கொடுப்பான் தோழன் என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. பல பிரச்சனைகளில் நொந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்லி காப்பாற்றி அவர் வாழ்க்கையில் பிடிப்பை ஏற்படுத்துவது பெரும்பாலும் நல்ல நண்பர்கள் அல்லது தோழிகளாகத்தான் இருப்பார்கள். சொந்த பந்த உறவுகளிடையே இருக்கும் போட்டி, பொறாமை, நான் எனும் ஈகோ, அந்தஸ்து, பேதம் போன்றவை இல்லாத தூய உறவு ஒன்று உண்டு என்றால் அது நட்பு மட்டுமே.
0: நட்பை இப்படி வானலாக புகழ்ந்து விட்டு இன்றைய நண்பர்கள் தின கொண்டாட்டத்திற்கு தங்களோட குருகுலத்தில் இத்தனை வருடங்கள் ஒன்றாக படித்து என்னை தாங்கள் அழைக்கவில்லையே.
1: எப்படியும் நீர் வந்து விடுவீர் என்று தெரியும். ஆனால் சைக்கிள் கேப்பில் என் இமேஜை டேமேஜ் செய்வதே உமது வேலையாக இருக்குமே.
0: நானா? நான் போய் அப்படி செய்வேனா மன்னா?
1: அப்படி எனில் சரி மந்திரியாரி, ஏதோ என்னோட குருகுலத்தில் ஒன்றாக படித்த காரணத்திற்காக.
0: என்ன மன்னா, என்ன மன்னா?
1: அது வந்து ஏதோ குருகுலத்தில் என்னுடன் ஒன்றாக அமர்ந்து தேர்வெழுதி காரணத்திற்காக.
0: என்ன சரியாக விழவில்லையே.
1: ஏதோ குருகுலத்தில் உம்முடன் ஒன்றாக கிரிக்கெட் விளையாடியதற்காக உண்மை இன்றைய விருந்திற்கு அழைத்திருக்கிறேன்.
0: அப்படி உண்மையை கூறுங்கள். படித்தீர்கள் என்றெல்லாம் கோரினால் ஒத்துக்கொள்ள இயலாது.
1: சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, உடனே என் இமேஜை டேமேஜ் செய்வது அதுவே உமது வேலையாகிவிட்டது.
0: மன்னா, நட்பு என்றுமே உண்மையை மட்டுமே கோரும். முகஸ்துதி பாடாது மன்னா.
1: உடனே இது போன்ற டயலாக்கை பேசி என் வாயை அடைத்து விடுவது. சரி சரி, வந்து தொலையும்.
0: ஆஹா, சூப்பரான விருந்து காத்திருக்கிறது. இன்று விருந்தை ஒரு பிடி விடுத்து விட வேண்டியதுதான். இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: அன்பு உள்ளங்களின் நினைவுடலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச இருக்கிறீங்க அப்படின்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போவது சிறந்ததா, பழகி போவது சிறந்ததா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. தொடர்வது காமன்வெல்த் ஹைலைட்ஸ்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும்
3: வசந்தன் கோ தான் சரி.

0: நேரம் 8:50 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: மெகாஹெர்ட்ஸோடு.
2: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாகத்திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாகத்திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி

0: நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதை அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதி கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகே பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித்

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு மரத்தோட கிளையில் ரெண்டே ரெண்டு இலைகள் இருக்குது. பயங்கரமாக காற்று வீசுது. ஒரு இலை இந்த காற்றை எதிர்த்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு ஒரு இலை இந்த காற்றோடு சேர்ந்து பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நாள் ஆகுது, ரெண்டுமே மரத்தை விட்டு பிரியுது. ஆனால் ஒன்று போராடி களைச்சி போகுது, இன்னொன்று பயணத்தை ரசிச்சுட்டே அப்படியே தரையை வந்து அடையுது. அப்போது ஒரு கேள்வி தோணுது, என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணுமா, இல்லை கடந்து போகணுமா, இல்லை அதோட வாழ பழகிக்கணுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு பதில் இருக்கா, இல்லை எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக போராடி தான் வெல்லணுமா, சிலதை அப்படியே விட்டு போகிறது கோழைத்தனமா, அல்லது ஏற்றுக்கிறது பலவீனமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள், சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போகிறது சிறந்ததா, அல்லது பழகி போகிறது சிறந்ததா அப்படின்னா. நேர்கள் அழைக்க வேண்டிய எண் 0462251632 மற்றும் ஒரு எண் 0462251133 என்ற எண்கள். நீங்கள் செய்யக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கிறது? வணக்கம், யார் எங்கிறது? மனோகரன் சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: அதாவது வந்து நம்ம பிரச்சனைகளை கண்டு நம்ம கடந்து போக கூடாது, எதிர்கொள்ளணும், அதுலயும் இல்லாம அது பழகிக்கணும். இந்த ரெண்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா நம்ம தீர்வு கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை கிளம்பும். அதனால அந்த பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே எதிர்கொள்றதும் அந்த பழகிறதும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே பேஸ் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் எதையுமே ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா கடந்து செல்ல யாராலையும் முடியாது, அதை கடந்துதான் நம்ம கடந்துதான் ஆகும். அதனால வந்து நம்ம பழகிட்டு அதே மாதிரி எதிர்கொண்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்மள்கிட்ட வராது. இதுகிட்ட நம்ம இவங்க கிட்ட போனா எல்லாத்தையுமே சமாளிச்சிடறாங்க, பிரச்சனைகள் கூட நம்ம கிட்ட வராது என்ற கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நீர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: மேடம் குற்றாலத்திலிருந்து குமார்.
1: குமார் சார் சொல்லுங்க.
3: எதிர்கொள்ள மன தைரியம் வேணும். மத்தபடி பிரச்சனை கடந்து போறதுன்னா எதிர்கொள்ளலாம்.
1: அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? சில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் ஏதோ

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, யாராவது ஒருத்தங்க கிட்ட உங்ககிட்ட சண்டைக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள எதிர்த்து பேசி இல்ல நான் சரிதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றது சரியா, இல்ல அந்த இடத்த அப்போதைக்கு காலி பண்ணிட்டு கடந்து போறது சரியா, இல்ல இந்த இடத்துல நம்ம இருந்துதான் ஆகணும் அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு பழகி போறது சரியா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போறது சிறந்ததா, இல்ல பழகி போறது சிறந்ததா அப்படின்னு நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கொண்டு. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும். மணி நலமா இருக்கீங்களா?
1: இருக்கும், சொல்லுங்க.
2: ஆமா, பிரச்சனைகளா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சே இருக்கு. அதுக்கு அந்த பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை கொடுத்துருவோம். நம்ம வடிவில ஏசுன மாதிரி
1: அதனால பழகி போறது நல்லது அப்படின்னு சொல்றீங்களா?
2: பழகி பழகிப்பு கொஞ்சம் சமாளிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 6 மாசம் கஷ்டமா அப்படி எப்படி பழகிட்டே போயிருக்குமா? இது கூட

0: இனிதான் பழைய பொண்ணு அப்படி பழகி.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் திருச்சி பரமேஸ்வரன்.
1: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேம்மா.
1: சொல்லுங்க.
2: அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து நம்ம உடனே வந்து அதை வளர்க்கணும்னு ஆசை. உடனே நம்ம அதுக்கு உண்டான ஒரு தீர்வை சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுட்டு போயிடும்.
1: தீர்வை சொல்லிட்டு தள்ளி போனோம்.
2: ஆமா, சும்மா கடந்து போனோம்னா நம்ம மேல தப்பாயிடும். பொண்ணு பயந்து போறாங்க, இல்ல இவன் செஞ்ச இவன் செஞ்சிருக்கான் ஐயா, அதான் உங்க மேல போறான் அப்படிமாங்க. அதனால அந்த நேரத்துல வந்து அதை வந்து சரியான ஒரு இப்பதைக்கு பேச வேண்டாம், இதான் நிலைமை அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடும்.
1: கடந்து போகணும்னு சொல்றீங்க. நன்றி நன்றி. அருமை.
2: அதாவது ஊமால போக
1: எதிர்கொண்டு அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி
2: எதிர்கொண்டுட்டு அதை கொஞ்சம் தள்ளி போடணும். அதுக்காண்டி அன்னைக்கே அதுக்கு தீர்வு கிடைக்கும்
1: நினைக்கப்பாரு.
2: இப்போதைக்கு விட்டுரும்பா, இதான் நிலைமை. நம்ம பையன் பேசிக்கிடும், நாளை பேசிக்கிடும், இல்ல மாலையில பேசிக்கிடும் அப்படின்னு அந்த நேரத்தை தள்ளி போட்டா போதும்.
1: கண்டிப்பா. அருமை.
2: எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடும்.
1: வந்துடும். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றிமா. நன்றி
1: நன்றி நன்றி. அருமையான பதிவு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுகா மூலரெட்டி மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
3: என்ன மேடம், ரெண்டு இலையை கேட்கும் போது நாங்க எப்படி உங்க குரல் கேட்கும் போது நலமா இல்லாம இருப்போம்?
1: சொல்லுங்க சொல்லுங்க
3: மேடம். அதாவது அண்ணன் முயற்சி எடுக்கணும். ஒரு கடல்ல வந்து உதாரணம் சொன்ன பண்ணீங்கன்னா, ஒரு போட்டு சாதாரண ஒரு தோணிதான், அந்த கடல எதுக்குலையா நமக்கு வேணுங்கிற உணவை எடுத்து வரலையா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து நல்லதுக்கு வந்து கண்டிப்பா அந்தந்த இடத்துல தீர்வு கொடுத்துடணும் மேடம். அதாவது நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஒரு குடும்பத்துல வந்து அது சரிபட்டு வர்றாங்க. சரிதான். சரிமா விடுமா, நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு விட்டு கொடுத்து போங்களா அப்படிங்கும் போது அதுதான் நமக்கு முயற்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால வந்து விட்டு கொடுக்கறது ஒரு நேர்மையா விட்டு கொடுத்துட்டு போறது நல்லதுதான்.
1: நல்லதுதான்.
3: அதே மாதிரி தப்பு செஞ்சா நம்ம கேட்டுட்டு போயிடும் மேடம். வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி கலந்ததுக்கு. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:20 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்றது சிறந்ததா, இல்லை கடந்து போகிறது சிறந்ததா, இல்லை பழகி போகிறது சிறந்ததா அப்படின்னா கேட்டிருக்கிறோம். நேர்களும் உற்சாகமாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், என்ன சொல்ல போறாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்யாணம் சகோதரி, நல்லா
0: இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
0: சொல்லுங்க.
1: பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போவது சிறந்ததா, பழகி போவது சிறந்ததா? ஒரு அருமையான தலைப்புன்னு மிகையாகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை. அப்படியே பிரச்சனைகள் வந்து அதை கடந்து போயிடணும். அதையே வச்சுட்டு இருக்க கூடாது. அதே நினைச்சு அதனாலேயே மனிதன் வந்து நோய்வாய்ப்பட்டுருவான். பிரச்சனைகளை கடந்து போயிட்டேன்னு உண்டுமானா அந்த பிரச்சனைகளை சால்வ் ஆயிடுமா? நம்ம எந்த பிரச்சனையானாலும் நம்ம கடந்து போயிட்டே இருந்தாச்சுன்னு உண்டுமானா பிரச்சனைகளை நம்மளை கண்டு பயந்து, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில எண்ணம் கொண்டாச்சுன்னு உண்டுமானா பிரச்சனைகளை எதிர்கொள்வது எளிதா இருக்கு. பிரச்சனை கடந்து போயிட்டே இருக்கிறதாம சிறந்தது என்று கூறி என்னுடைய உரையை நெல்ல ரெண்டு நிறைவேற்றமா வாய்ப்பளித்தது. நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: பிரச்சனை எதிர்கொள்வது வந்து சரியா, இல்லை பிரச்சனைகள் இருந்து விலகுவது சரியா,
0: இல்ல பழகி போறது?
2: பிரச்சனையோடய பயணிப்பது சரியான்னு கேட்டீங்க.
0: ஆமா,
2: பிரச்சனையோடய பயணிக்கதான் வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். யாருமே வந்து பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு நினைக்க போறது இல்ல. பிரச்சனைகள் இருந்து விலகினாலும் அது உடவும்
0: செய்யாது.
2: ஜப்பானியர்களும் பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு தூரம் உழைக்கிறாங்க, ஆனாலும் அவங்க வந்து வயாம பூகம்பம் எல்லாம் ஏற்பட்டு அதோட அதான் அவங்க பயிற்சிக்கிட்டுதான் இருக்காங்க. அதை விட்டு விலகி அவங்களால ஓட முடியல, அதை வந்து எதிர்கொள்ள முடியாது. இயற்கையின் தீட்டங்கன்னு வரையில பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி எப்படி பேஸ் பண்ணணும்னு பேஸ் பண்ணி அதோட அதான் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி அருமை.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி அழகா சொன்னாங்க. நீங்கள் அடுத்த நீங்கள் வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு.

0: சொல்லுங்க சார், நல்லமா இருக்கீங்களா?
1: பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வது தான் என்ன பொறுத்தளவுக்கு சிறந்ததுன்னு சொல்லுவீங்க மேடம். காரணம் என்னன்னா, அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு வளர்த்துக்க முடியும். அந்த பிரச்சனையை பத்தியான தீர்வு என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதை அனலைஸ் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு ஒரு குரல் இருக்கு பாருங்க, அது மாதிரி நாம இந்த பிரச்சனையை நாம எதிர்கொள்ளணும்.
0: எதிர்கொள்ளணும்னு சொல்றீங்க?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. பேச்சுமுத்து சார் பேசினவொடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் அப்படியே நடந்து போயிட்டுருக்கானா, போயிட்டு இருக்க வழியில் ஒரு கல் கிடக்கும், ஒரு பெரிய கல் இருக்குது. அதை வந்து அப்படியே சுற்றி பார்க்குறானா, இன்னொருத்தர் அந்த கல்லை கடந்து போகிறானா, ஒருத்தர் மட்டும் அந்த கல்லை நகட்டி பார்த்தானா, நகட்டினானா, நகட்டினா கீழே ஒரு தங்க நாணயம் இருந்தா. அதை மாதிரி தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துல தெரியுமா? ரம்மி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 9:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. ஒரு சின்ன பொண்ணு நினைக்குது, ஏன்டா இப்போ மழை வருது, என்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா மழையினால் மழை பெஞ்சதுனால தோட்டம் ஃபுல்லாக பூக்கள் அப்படியே பூத்து கொள்ளுங்குதான். அப்போ தான் அவளுக்கு புரியுதான், சில சிரமங்கள் சில பிரச்சனைகள் அழகான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு புரியுதான். ஏன் இப்போ இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, அதை கடந்து போகிறது சிறந்ததா, அல்லது பழகி போகிறது சிறந்ததா அப்படின்னா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா என்னன்னே தெரியல, ஏன் பிரச்சனைகளை பார்த்தாலே பயப்படுறாங்க. சோ நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அடுத்த நேர் வணக்கம், யார் எங்க?
3: இனிய காலை வணக்கம், குட்டி பெண் ஜோனாவிற்கு
2: சொல்றேன்.
3: தேனி மாவட்டம் சின்னமலூர் சசிகலா பேசுறேன்.
2: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம், சொல்லுங்க.
3: நான் வந்து பழகெல்லாம் போக முடியாதுப்பா பிரச்சனையில, ஏன்னா அது பல பிரச்சனை வந்துச்சுன்னா அது மன அழுத்தம் ஏற்படும்ப்பா. எப்ப நிம்மதி இருக்காதுப்பா, எப்பொழுது வேணாலும் அந்த பிரச்சனை வந்து பயமுறுத்தும்ப்பா. அதெல்லாம் பழகி எல்லாம் போக முடியாதுப்பா. கடந்து போறது எப்படின்னா, நம்மளால யாருக்காச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மேல தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சு கேட்டு கடந்து போலாம்ப்பா. ஆனா பொதுவாப்பா பிரச்சனை வந்தா கவலைப்படாம பயப்படாம நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு அதுல இருந்து விடுபட்டு நிம்மதி பெறலாம்ப்பா. எப்பயுமே பிரச்சனை தள்ளிப்படக்கூடாது, பழகவும் கூடாது, எதிர்கொண்டு
4: கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க தெரியவங்க கிட்ட அந்த சாதிய படிச்சவங்க கொத்து சாதிய, எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்டதான் போய் கேட்கணும். பணமா இருந்தாலும் சரி, யார குழந்தைங்க வந்து பெரியவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்டதான் போய் நிக்கணும். அப்போ பிரச்சனை இல்லாம ஓடிச்சிருந்தோம், இப்ப அப்படி இல்லை. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி இப்ப வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தனிப்பட்ட முறையில வந்துருச்சு. அப்ப கிடையாது அந்த மாதிரி ஒரு இது நடந்திருந்த நிர்வாகம் நாளையில சிதைச்சு போச்சுமா. இது வந்து தென்பகுதி பகுதியில் தான் நிறைய நான் கண்டிருக்கேன். சென்னை வெளி மதுரை இந்த பக்கம் எல்லாம் வந்து பாருங்க, அந்த வீடு வந்து ஒவ்வொரு பக்கம் ஒரு ஆறா இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்ததால்தான் அந்த காலத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நிற்கும் போது என்னடா

0: என்ன விஷயம், இந்த மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டி இருக்காரு கலவு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சரிதா அவங்க வந்து எடுத்துட்டு போய் அவங்கதான் சாதி எடுத்துட்டு போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் பண பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் அவங்கதான் தீர்வு உண்டு. பயப்படுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கவில்லை இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கோமா. ஏன் இதெல்லாம் தமிழர்கள் பண்பாடு தானம்மா,
1: இந்த காது விட்டு போங்க
0: அதுதான் ஊதி பெற்றாக்கி அதை வந்து அடி தடியில இருந்து அவங்க கணக்கு சொல்ல இவங்க கொண்டாட்டிட்டு அவங்க சொல்ல, இது வந்து பெரிய பிரச்சனை தான்.
1: கண்டிப்பா நன்றி ஐயா, நன்றி.
0: கண்டும் காணாம போங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. பிரச்சனைகளை கண்டும் காணாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் கூட்டு குடும்பம் தான்ப்பா, ஆனால் கூட ஒரே ஒருத்தங்க கையில் கொத்து சாவி இருக்கும், எல்லா பிரச்சனையும் அவங்கக்கிட்ட போய் நிற்போம். ஆனால் அப்படி இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிங்கிளாக தனித்தனி ஃபேமிலியாக தான் இருக்கும். ஆனாலும் ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. கேட்குறது சரிதானே. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார்
2: இங்கே?
1: நலமாக இருக்கும், யார் இங்கேருந்து?
2: நிகழ்ச்சியில்
1: ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நீரம் 9:40 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போகிறது சிறந்ததா, பழகி போகிறது சிறந்ததா அப்படின்னா கேட்டிருக்கோம். நிகழ்ச்சி எண்ணிக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அடையாளத்தையும் ஏற்படுத்தல. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம சூப்பரா எதிர்த்து போராடும் பொழுது நம்ம யாரு அப்படிங்கிற அடையாளத்தை ஏற்படுத்த முடியுது, ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்க முடியுது மேம். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இது மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு மனோதிடம் அப்படிங்கறது ரொம்ப அதிகரிக்கவும் செய்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய சென்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்தது நான் இப்படி பண்ணேன், நீ வந்து இப்படி செய்ய அப்படின்ட்டு, அதே மாதிரி ஒத்த பிரச்சனை வரும்போது மத்தவங்களுக்கு சஜஷன் அல்லது அட்வைஸ் அது பண்றதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். அப்போ பிரச்சனையை பார்த்து பயந்து ஒதுங்குவதோ அல்லது பிரச்சனையோட வாழ பழகி கொள்வதோ நம்ம யாரு அப்படிங்கிற அடையாளத்தையே ஏற்படுத்த முடியாத ஒரு சில குணாதிசயங்கள் அவை இரண்டும். ஆனா எதிர்கொண்ட நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை எதிர்கொண்டோம்னா சூப்பரா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியோட நம்ம மனோதிடம் கொண்டு எத்தையும் வாழ்க்கையில சாதிக்கலாங்கிற துடிப்பையும் அந்த ஒரு நேர்மறை எண்ணத்தையும் சிந்தனையும் பிரச்சனைகள் விதைக்கும். ஆனா அதை பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கணும். ஐயோ இப்படி வந்துருச்சு பிரச்சனை அப்படின்னு துவண்டு விடக்கூடாது.
1: சந்திரசேகர் சார், ஒன்னே ஒண்ணு கேக்கட்டுமா?
2: என்ன மேம்?
1: பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஒண்ணு வந்து ஒரு தைரியம் வரும்னு சொல்றீங்கல்ல, நமக்குள்ள ஒரு எதையோ ஒண்ணு கத்துப்போம்னு சொல்றீங்கல்ல, அது என்ன கத்துப்போம் அப்படின்னா, இனிமே சண்டைக்கே போக கூடாது அப்படிங்கறது தானே கத்துப்போம்.
2: அதுவும் கத்துக்குவோம், இருந்தாலும் ரொம்ப அடங்கி போக கூடாது, தட்டி கேட்கணும்னு கத்துக்குவோம்.
1: கத்துப்பீங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்ததுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
1: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்,
3: ரொம்ப சந்தோஷமா. அதாவது நாங்கெல்லாம்

0: நான் சொல்றேமா, பிரச்சனை அர்ச்சனை இல்லாத கடவுளும் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது. நாங்கெல்லாம் பிரச்சனையை சந்திச்சு சந்திச்சு அதோட பழகிட்டோம்மா.
1: நாங்க பிரச்சனையிலே சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்களா?
0: ஆமாம்மா. அதாவதுமா வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கும்போது என்னமா செய்யறது,
1: என்ன செய்ய?
0: அத பழகித்தனமா ஆகணும்,
1: கண்டிப்பா
0: அத பழகித்தான் ஆகணும்னா அதை ஃபேஸ் பண்ண பழகணும். அதை ஃபேஸ் பண்ண பழகணும், ஃபேஸ் பண்ண முடியாத சமயத்துக்கு அதோட இருந்து பழகிட வேண்டியதாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: நன்றி நன்றி. வேண்டாம் வலிக்குது அழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? யாருமா? கடையம்லந்து யாரு? அருணாச்சலமா?
2: மேகவர்ணன்.
1: மேகவர்ணன் சார், சொல்லுங்க.
2: கடல் அளவு பிரச்சனை இருந்தாலும், ஆகாயம் அளவு பிரச்சனையா இருந்தாலும், பூமி அளவு பிரச்சனையா இருந்தாலும், இப்போதைய நாட்களுக்கு எளிதாக செஸ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஆனா உள்ளளவோ அல்லது குண்டு கடவுளோ பிரச்சனை வரும்போதே அதை அலசி ஆரம்பிச்சு அப்புறப்படுத்தப்படுகிறது மேடம். இதான்
1: நன்றி, உங்களோட இணைப்பு வந்து விட்டு விட்டு கேட்குது. நன்றி, நீங்கள் அண்ணன் சொன்னது எனக்கு புரியுது. கடலளவு பிரச்சனையோ வானளவு பிரச்சனையோ எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டாம், நம்ம அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் திருநாள் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 9:49. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. ஒரு சின்ன மலைத்துளி கடலில் விழப்புறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சான். நான் இனிமேல் காணாமல் போயிடுவேனே அப்படின்னு நினச்சி பயந்துச்சான். கடல் அதுக்கிட்ட மெதுவாக காதில் சொல்லித்தான், நீ அழிஞ்சு போகிறது கிடையாது, என்னோட சேர்ந்து இன்னும் பெருசாக மாற போகிற அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையில் நம்ம வளர்ந்து கொள்றதுக்கு ஒரு தருணமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகளை பார்த்து பயப்படலாம் கூடாதுன்னு ஜாலியாக அப்படியே நம்ம வந்து பிரச்சனைகளை கடந்து போகணும். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து?
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி, தங்களின் இனிய குரலில் ஆனந்த பூங்காற்று எனும் இனிய நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தொகுப்பே அதற்கு சாட்சி.
0: பேசுறது யார்?
1: ஜெகதீசன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது கடல் அளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், கையளவே ஆனாலும் தயங்க மாட்டேன்னு சொன்னது போல கடந்து போனோமா, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கடந்து போனோம். வாழ்க்கையே நம்ம பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இருந்தா என்ன, அதை கடந்து போகணும், அதான் நம்முடைய பணி. கடந்து போய் வாழ்ந்து காட்டணும் வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கடல்ல எப்ப அலை ஓய எப்ப தலை முழுக இந்த மாதிரி பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்துட்டு தான் மேடம் இருக்கும். நம்ம அதை தைரியமா கால எதிர்கொள்ளணும். குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டைனா ராத்திரி உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கணும், ஒருத்தர் சாரி கேட்டுக்கலாம்,
0: சாரி கேட்டுக்கலாம்.
2: அப்புறம் குடும்ப தங்கத்தினர்களிடையே பிரச்சனைனா நம்ம மேல தப்பு இருந்தா சாரி கேட்டுடலாம், அவங்க மேல தப்பு இருந்தா நம்ம மௌனமா விலகி தந்துடலாம், அவங்களே உணருவாங்க.
0: கண்டிப்பா
2: கவல சென்றதீனி மீளாது மூடரேன்னு பாரதி சொன்ன மாதிரி, இன்றியாம் புதிதாய் பிறந்தோன்ட்டு பிரச்சனைகளை கடந்து
0: புதிதா பிறக்க
2: வேண்டியதான்.
0: எதிர்கொள்றதா இல்ல கடந்து போறதா அப்படிங்கறது ஆப்போசிட் இருக்க ஆளை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து பழனியாய் பேசுறப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க பழனியாயிமா?
3: நலமா இருக்கப்பா. அருமையான தலைப்பு.
0: சொல்லுங்க.
3: அதாவது இந்த பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள் வந்து வராம பாத்துக்கிறது மிக தாளத்திறந்தது. ஏன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம தானே உருவாக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாம நம்ம வாழ பழகிக்கிறது நல்லது. அப்படி ஒரு பிரச்சனைக்கு வரும்போது நம்ம அதை வந்து கடந்து போறதே நமக்கு நல்லது. ஏன்னா அந்த நமக்கு எதிர்கொள்றதுங்கிறது மேற்கொண்டுதான் பிரச்சனை உண்டாக்கும். அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றது, அதை எப்படி சுமூகமா முடிக்கிறது அந்த பிரச்சனைய அப்படிங்கறது நம்ம ஒரு பொறுமையா யோசிச்சு அதை வந்து நம்ம கடந்து போனோம்னு சொன்னாக்க நமக்கு அதிகமான பிரச்சனை வராமையும் மன உளைச்சல் வராம இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறதும், அப்படி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை சுமூகமா அதை கடந்து போறதும் தாப்பா நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப.
0: நன்றி நன்றி நன்றி. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை பக்கத்துலேயே போயிடாதீங்க அப்படின்னு பழனியாய் அம்மா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வாகை சுடவா திரைப்படத்திலிருந்து அதற்கு முன் விளம்பரம்.
4: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 9:56. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா இல்லை கடந்து போகிறது சிறந்ததா இல்லை பழைய போகிறது சிறந்ததா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைகளையும் வெல்றது மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைகளையும் நம்மளை நாமளே இழக்காமல் இருக்கிறது தான். சில நேரங்களில் எதிர்கொள்கிறது துணிச்சலாக தெரியலாம், சில நேரங்களில் கடந்து போகிறது புத்திசாலித்தனமாக தெரியலாம், சில நேரங்களில் பழகி போகிறது கூட மனப்பக்குவமாக தெரியலாம். எந்த பாதையை வேணால் நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதையில் நம்மளோட நிம்மதியை மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, பிரச்சனைகள் நம் வாழ்க்கையோட ஒரு அத்தியாயம் மட்டும்தான், அதுவே நம்மளோட வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதை எதிர்கொள்கிறதோ அல்லது கடந்து போகிறதோ அதோட வாழ பழகி

போகிறதோ அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அது நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்கணும். அது வந்து நம்மளோட வாழ்க்கையோ அல்லது நம்மளோட சந்தோஷத்தையோ நம்மளோட நிம்மதியோ கெடுக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை அப்படின்றதா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நாமளாக இருக்கணும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.

உண்டாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழுப் பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பாடல் கேட்கறது எப்பயுமே சந்தோஷம்தான். அதுலயும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் காற்றலை மூலமா கேட்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்களே கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256113 மற்றும் 0462561133 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா யாரு எங்கிருந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க காத்திருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நாங்குநேரில இருந்து கணேசன்.
1: நாங்குநேரில இருந்து கணேசன், சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: வாழ்வே மாயாங்கிற படத்துல மலைக்கால மேகம்ங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, விக்டோரியா ஏரி எந்த கண்டத்தின் மிகப்பெரிய ஏரி ஆகும்? ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: பத்து மணி பத்து நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது பாடல் கேட்கறதுக்காக யார் எங்கேருந்து காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து வாஜி கடற்கரை மேடம். நலமா இருந்தா?
0: நலமா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் இந்தியன், பாடல் வந்து மாயா மச்சந்தா என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், விக்டோரியா ஏரி எந்த கண்டத்தின் மிகப்பெரிய ஏரி அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா.
1: ஆப்பிரிக்கா
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. விக்டோரியா ஏரி என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிகப்பெரிய ஏரி மட்டும் இல்லை, உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியும்னு சொல்லலாம். விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவின் பெருமை, ஆப்பிரிக்காவின் இதயம் அப்படின்னும் அழைக்கப்படுது. முர்ஷிதாபாத் சதுப்பு நிலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: விளம்பரதாரர்
4: வசந்தன் கோ தான் சரி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததாவது யாரு இங்க இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாம்பில இருந்து.
1: உடையாம்பிளை சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு சொன்னாதான் காதல் படத்துல இருந்து முள்ளாக குத்தக்கூடாது.
1: கண்டிப்பா நிகழ்ச்சியில அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, முர்ஷிதாபாத் சதுப்பு நிலங்கள் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி, முர்ஷிதாபாத் சதுப்பு நிலங்கள் மேற்கு வங்காள மாநிலத்தில் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முர்ஷிதாபாத் மாவட்டம் மேற்கு வங்காளத்தின் வடக்கு பகுதியில் கங்கை நதியின் கிளை நதியான பாகீரதி நதியின் கரையில் இருக்கு. இந்த மாவட்டம் வங்காளதேச எல்லையை ஒட்டியும் இருக்கு. முர்ஷிதாபாத் அப்படிங்கிற பெயர் கொண்ட மாவட்டமும் அதன் சதுப்பு நிலங்களும் மேற்கு வங்காளத்தில் மட்டும்தான் இருக்கு.

லக்பதி தீதி முன்முயற்சி எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், ஆப்ஷன் பி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: 10:40 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: அனைவருக்கும் காலை வணக்கம். புண்ணியநகர், ஜெயகுமார்.
0: ஜெயகுமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: படம் வந்து சிதம்பரம். அது பாடல் வரி பழனி பாரதி, இசை இசை ராஜகுமார், பாடியவர் ஹரிஹரன் சிதம்பரம்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, லக்பதி தீதி முன்முயற்சி எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், ஆப்ஷன் பி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம்.
1: பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு.
0: கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. லக்பதி தீதி முன்முயற்சி அப்படிங்கிறது கிராமப்புற சுய உதவிக்குழு பெண்களை ஆண்டுக்கு குறைந்தது 100,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் அளவிற்கு உயர்த்தக்கூடிய ஒரு திட்டமாகும். கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் டே என்ஆர்எல்எம் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2023 இது தொடங்கப்பட்டது. லக்பதி தீதி கிராமப்புற பெண்களின் பொருளாதார அதிகாரம் அளித்தல் திட்டம், அதனால நிர்வாக பொறுப்பு கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திடம் உள்ளது. இந்தியாவின் முதல் ரயில்வே பணிமனை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பெரம்பூர், ஆப்ஷன் பி திருச்சி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 47 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனமிருமுதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: அனைவருக்கும் அம்மா உங்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் சகோதரி.
1: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மனம் விரும்பி மனம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
1: என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
2: இணைந்த கைகள் படத்தில் இருந்து அந்தி நேர தென்றல் காற்றி அழித்த தாலாட்ட எல்லாத்துக்கும் போடுங்கம்மா, கேள்விய கேளுங்கம்மா.
1: இந்தியாவின் முதல் ரயில்வே பணிமனை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, இந்தியாவின் முதல் ரயில்வே பணிமனை தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள பெரம்பூரில் தான் அமைஞ்சிருக்கு. இது 1856 ஆண்டு நிறுவப்பட்டது. பெரம்பூர் ரயில்வே பணிமனை இந்தியாவின் ரயில்வேயின் முக்கியமான பணிமனைகளில் ஒன்று. இது ரயில்வே என்ஜின்கள் மற்றும் பெட்டிகள் பழுதுபார்ப்பு, பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு செய்யப்படுது. பெரம்பூர் ரயில்வே பணிமனை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ரயில்வே பணிமனைகளில் ஒன்றாக கருதப்படுது. இது சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு.

0: நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, தேனில இருந்து நீதி மோகன்.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார்?
1: பருவராகம் படத்துல இருந்து சொன்னால் போனும் இல்லை, காதலின்றி யாரும் இல்லை. அந்த பாட்டுமா?
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி, தேசிய மீன் விவசாயி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? ஆப்ஷன் ஏ ஜூலை 10, ஆப்ஷன் பி ஜூலை 12.
1: ஜூலை 12மா?
0: ஜூலை 10 அப்படிங்கறதுதான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. தேசிய மீன் விவசாயி தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த தினம் 1957 ஜூலை 10ஆம் தேதி ஒடிசால முக்கிய கெண்டை மீன் இனப்பெருக்கம் செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுது. இந்த சாதனையை பேராசிரியர் டாக்டர் ஹிராலால் சௌதுரி மற்றும் அவரது சகாவான அலிகுன்ஹி ஆகியோர் இணைந்து செஞ்சாங்க. இந்த தினத்தன்று மீன் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையில் பங்காற்றும் அனைவருக்கும் கௌரவம் செலுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீன்வள வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தாவேக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தாவேக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கிய ரஹானே அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினம். உரை வழங்குபவர் முனைவர் இ. இனநல பெரியார் அவர்கள்.
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினம் என்ற மிக முக்கியமான விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு பேச இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30ஆம் தேதி உலக நாடுகள் அனைத்தும் மனித கடத்தலுக்கு எதிராக குரல் கொடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு வழங்கவும், சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாளை கடைபிடிக்கின்றன. ஆழ்கடத்தல் என்பது ஒருவரை ஏமாற்றி, மிரட்டி அல்லது கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்துதல், பிச்சை எடுக்கச் செய்தல், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்துதல் அல்லது உடல் உறுப்புகளை சட்டவிரோதமாக பெறுவதற்கு பயன்படுத்துதல் போன்ற மனித உரிமை மீறல்களை குறிக்கிறது. இது உலகம் முழுவதும் நடைபெறும் மிக கொடிய குற்றங்களில் ஒன்றாகும். இந்த குற்றத்திற்கு அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள், குழந்தைகள், ஏழை மற்றும் கல்வி வாய்ப்பு குறைவான மக்கள். வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, உயர்கல்வி, திருமணம் போன்ற பெயர்களில் பலர் ஏமாற்றப்பட்டு மனித கடத்தலுக்கு பலியாகின்றனர். இன்று இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் புதிய வகையான ஏமாற்று முறைகளும் அதிகரித்துள்ளன. இந்த ஆண்டு உலகளவில் வலியுறுத்தப்படும் செய்தி மனித கடத்தலை தடுக்க சட்ட அமலாக்கம், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதாகும். மனித கடத்தலை ஒழிப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்யலாம்? ஆம், சந்தேகத்திற்கிடமான வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்புவதற்கு முன் அவற்றை சரிபார்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பில் குடும்பமும் சமூகமும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மனித கடத்தல் குறித்த விழிப்புணர்வை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூகங்களில் பரப்ப வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக அல்ல, பாதுகாப்பும் மறுவாழ்வும் தேவைப்படும் மனிதர்களாக அணுக வேண்டும். சந்தேகத்திற்கு இடமான சம்பவங்கள் தெரிந்தால் உடனடியாக காவல்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். அன்பானவர்களே, மனிதனின் சுதந்திரமும் கண்ணியமும் மற்றும் உரிமை என்பது விலைமதிப்பற்றவை. எந்த மனிதரும் பொருளாக வாங்கப்படவோ விற்கப்படவோ கூடாது. மனித கடத்தலை ஒழிப்பதற்கான முதல் ஆயுதம் விழிப்புணர்வே. இந்த விழிப்புணர்வுடன் செயல்படும் சமூகம் மட்டுமே மனித கடத்தலை முற்றிலுமாக தடுக்க முடியும். எனவே இந்த உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினத்தில் மனித உரிமைகளை மதிப்போம், மனித கடத்தலுக்கு எதிராக ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம், பாதுகாப்பான மற்றும் மனிதநேயமான சமூகத்தை உருவாக்க உறுதியேற்போம். மனிதனை விற்க முடியாது, மனிதனை அவன் உரிமையை பறிக்க முடியாது. விழிப்புணர்வே மனித கடத்தலை ஒழிக்கும் மிகப்பெரிய சக்தியாகும். உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினத்தின் வரலாற்றில் முக்கிய மைல்கற்கள் என்னவெனில், ஐக்கிய நாடுகள் பொது சபை 2010ஆம் ஆண்டில் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய செயல் திட்டத்தை, அதாவது குளோபல் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஏற்றுக்கொள்ள உந்தியது. 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொது சபை கூட்டத்தில் ஜூலை 30ஆம் தேதியை உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் ஆழ்கடத்தலுக்கு எதிராக உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சமூகத்தில் அதன் தாக்கத்தை எதிர்த்து போராடவும் நீல இதய பிரச்சாரம், ஆங்கிலத்தில் ப்ளூ ஹார்ட் கேம்பெயின் என்ற முயற்சி தொடங்கப்பட்டது. இந்த நாளின் முக்கிய நோக்கங்கள் ஆழ்கடத்தலால் பாதிக்கப்படும் நபர்களின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுதல், பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு நீதி வழங்குதல், சர்வதேச அளவில் அரசுகள் மற்றும் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆழ்கடத்தல் குற்றங்களை முற்றிலுமாக ஒழித்தலாகும். நன்றி, வணக்கம்.
0: உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினம். உரை வழங்கியவர் முனைவர் இ. இனநல பெரியார் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை.

கன்னியாகுமரி மாவட்டத்தோட வெலவங்கோடு வட்டத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இயற்கை அழகு, கடல்சார் வரலாறு, பண்பாட்டு மரபு எல்லாத்தையும் தன்னை உள்ளடக்கியது தான் இந்த தேங்காய் பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேங்காய் பட்டினம் அப்படிங்கிற இந்த ரெண்டு சொற்கள் சேர்ந்து உருவான இந்த பெயர் செழித்து வளர்ந்த தென்னை மரங்களோட பெருமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்குது. நாகர்கோயிலேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் கன்னியாகுமரியிலேருந்து 50 ஒரு 54 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த கடற்கரை இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு அமைதியான சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேங்காய்பட்டினம். இன்றைக்கி மனிதனான நிகழ்ச்சியில் தேங்காய்பட்டினம் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு கே சித்ரா மற்றும் மனோ குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு தெரிஞ்சுருங்க.

நம்பிக்கை தான் வாழ்க்கை. இருந்தாலும் கூட சில நேரம் நாம் பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறத விட நம்மளை நாம் நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்றைக்கும் மனசை தளர விடாது. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தேங்காய்பட்டினம் கடற்கரை, அதாவது தெங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கடற்கரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்காய்பட்டினம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கண்ணு முன்னாடி என்ன ஞாபகம் வருது, அப்படியே சூப்பராக தென்னை மரங்கள் அப்படி நிறைய சூழ்ந்திருக்கிற ஒரு அழகான ஒரு மெமரிஸாக வருது. அதே மாதிரி தான் இருக்கும் அந்த தேங்காய்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அது கடற்கரை கிராமம், அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி வரும் அப்படி, சரிதான். அதை கண்ணி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேரம் 11:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்து நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்து நாடு நிகழ்ச்சியில் தேங்காய்பட்டினம் கடற்கரை பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த தேங்காய்பட்டினம் கடற்கரையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி பாயக்கூடிய அந்த தாமரை, கன்னியாகுமரி வரைக்கும் பாயக்கூடிய அந்த தாமர பரணி ஆறு, அந்த இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளித்துறை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அரபிக்கடலோட சங்கமிக்கக்கூடிய அந்த அபூர்வமான காட்சி தான் அதோட அழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆற்றங்கரையோட அமைதியும் கடலோட பேரழகும் ஒன்றா சேர்ந்த அந்த இடம் தான் அந்த தேங்காய் பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்வையாளர்களோட மனசை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆத்தங்கரையில் வீசக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றாக இருக்கட்டும், அந்த கடல் அலைகளோட இனிய ஓசையாக இருக்கட்டும், இயற்கையில் இயற்கையோட மடியில் அமர்ந்திருக்கிற அந்த நேரம் போகிறதே தெரியாது, நேரமே நம்ம மறந்து போயிடுவோமா, அப்படி இருக்குமா. இந்த கடற்கரை மற்ற சுற்றுலாத்தலங்களை மாதிரி ரொம்ப நெருக்கமாக நெரிசலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. இயற்கையோட இயல்பான அழகை இன்னும் பாதுகாத்து வருது அப்படின்னு சொல்லலாம். அங்கே உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த தென்னை மரங்களும் பசுமை நிறைந்த சுற்றுப்புறமும் மணற்பரப்பில் நம்ம நடந்து செல்லக்கூடிய அந்த அனுபவம் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதிகாலையில் அந்த சூரிய ஒளி கடல் நீரில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த காற்று, மாலை நேரத்தில் அந்த சூரியன் மேற்கில் மறையக்கூடிய அந்த காற்றியும் இங்கு காண தவறக்கூடாத ஒரு இயற்கை விருந்தாக இருக்குது. அதனாலையாவது நீங்கள் அந்த சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய்பட்டினத்தை பார்த்துட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்தில் தெரியுமா? அம்மன் கோயில் கிளக்காலை திரைப்படத்தில் இருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு கே சித்ரா மற்றும் கே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நேரம் 11:27. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் தேங்காய் பட்டணம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த தேங்காய் பட்டணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கடல்சார் வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்த ஊராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரபு நாடுகளுடனான வணிக தொடர்புகள் இந்த பகுதிக்கு இருந்ததாக வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, பழங்காலத்தில் இருக்கக்கூடிய படகுகள் மூலம் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வணிக நடவடிக்கைகள் நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்படுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு அடையாளங்களும் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட வாழ்க்கை முறையில் பிரதிபலித்து வருது. அதோட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீன்பிடி தொழிலில் புகழ்பெற்று இருக்காங்க. காலையிலே எழும்பி மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும், சாயங்கால நேரத்தில் அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன்களோட கரைக்கு திரும்பக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், கடலோர மக்களோட கடின உழைப்பையும் வாழ்க்கை போராட்டத்தையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. அதோட கடலும் மனுஷனும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை தேங்க பட்டணம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு சித்ரா மற்றும் எஸ்பிபி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் தேங்காய்பட்டினம் கடற்கரை பற்றிய தகவல் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த தேங்காய்பட்டினம் கடற்கரை அப்படிங்கிறதுல கடற்கரை போயிட்டோம் அப்படின்னா உள்ளூர் மீனவர்கள்கிட்ட அவங்ககிட்ட கேட்டு அந்த சின்ன படகு பயணங்களும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றோட அமைதியான நீர்பரப்பில் படகுல பயணம் செய்கிறது அப்படிங்கிறது, பசுமை நிறைந்த அந்த கரைகள் அப்படியே ரசிக்கிறது, இந்த அனுபவங்கள் எல்லாமே சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட புகைப்படம் எடுக்கக்கூடிய கலை ஆர்வலர்களும் இயற்கை ஆராய்ச்சியாளர்களும் இந்த இடம் வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மற்ற சுற்றுலாத்தலங்கள் வந்து அரண்மனைகள், அருவிகள், கடற்கரை இதுக்கு மத்தியில் இருந்தாலும் இந்த தேங்காய்பட்டினம் அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இயற்கையோட அமைதியும் கடலோட பேரழகும் வரலாற்றோட நிழல்களையும் ஒரே இடத்துல உணரக்கூடிய இடமாக இருக்குது இந்த தேங்காய்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நகர வாழ்க்கையோட அவசரத்தில் இருந்து கொஞ்சம் விலகி மன அமைதியை தேடி செல்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலமா இருக்குமா. இயற்கை வரலாறு, பண்பாடு மற்றும் கடலோர மக்களோட வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் ஒருங்கே தன்னகச்சை கொண்டுள்ளது தான் இந்த தேங்காய்பட்டினம் கடற்கரை. கன்னியாகுமரி மாவட்டத்தோட மறைந்திருக்கக்கூடிய ஒரு

அரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த தேங்காய் பட்டணம். ஒரு முறையாவது இந்த கடற்கரைக்கு போய் அதோட அமைதியும் அழகையும் ரசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அனுபவம் நம்ம நினைவில் என்றைக்குமே நீங்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லையா. அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த இடம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துலேருந்து தெரியுமா, அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துலேருந்து வாலிபர்களுக்கு சித்ரா குரல்ல பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேரும் 11:40. இணைந்திருக்கிறோம் மாணித்திரு நாடு நிகழ்ச்சி. மாணித்திரு நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை என் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா,
1: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஜோனா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜெலாம் தெரிஞ்சாச்சு. ஆனால் ப்ளஸ் டூக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து இன்று முதல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கல்வியாண்டில் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அவங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை அவங்கவுங்க படித்த ஸ்கூலில் இன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில பேர் தனி தேர்வர்களாக எழுதியிருப்பாங்க, அதாவது அந்த ஸ்கூல் படித்து முடித்ததுக்கப்புறமா தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தனி தேர்வராக எழுதியிருப்பாங்க. அப்படி அவங்க எந்த மையத்தில் அந்த தனித்தேர்வு எக்ஸாம் எழுதினாங்களோ அந்த மையத்திலேயே போய் அவங்க அந்த மதிப்பெண் சான்றிதழை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் போய் இன்னையிலேருந்து வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க.
0: 12th முடிச்சவங்க வந்து அடுத்தது காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாக சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க தானே?
1: கண்டிப்பாக.
0: அடுத்தது நான் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1ஆம் தேதி வருகிற 1/8/2 நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் 1/8 சனிக்கிழமை அன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் வந்து கரண்ட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எங்கே அப்படி மின் விநியோகம் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பணக்குடி, லெப்பை குடியிருப்பு, புஷ்பவனம், குமந்தான், காவல் கிணறு, சிவகாமிபுரம், தலவாய்புரம், பாம்பன் குளம், கலந்தபனை, கடம்பன் குளம் இந்த இடங்களில் வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு சித்ரா குரலில், சித்ரா மற்றும் இயேசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரம் 11:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்றது
2: சொல்றது
1: அடுத்து என்ன தகவல்னு
2: அடுத்து என்ன தகவல் கேட்குறீங்களா? கல்லடை குறிச்சி கோட்டை செயற்பொறியாளர் நமக்கு தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, கல்லடை குறிச்சி கோட்டம், தொலுக்கப்பட்டி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் துணை மின் நிலையங்களில் வர சனிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஆழ்வார் துலுக்கன்பட்டி, ஓ துலுக்கப்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால், அணைந்த நாடார்பட்டி, தாளையூத்து, பனையங்குறிச்சி, நாளாங்கட்டளை, கீழக்குத்தப்பாஞ்சான், காசி தர்மம், முக்கூடல், சிங்கம்பாறை, அம்பாசமுத்திரம், ஊர்க்காடு, வாகைக்குளம், இடைக்கால், மன்னார்கோவில், பிரம்மதேசம், பள்ளக்கால், அடைச்சாணி, அகஸ்தியர்பட்டி, மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், பொன்மாநகர், தெற்கு பாப்பான்குளம், மூலச்சி, பொட்டல், மாஞ்சோலை, ஆலடியூர், ஏர்மாள்புரம், கல்லடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சாட்டுப்பத்து, கடையம், காட்டேரி, முதலியார்பட்டி, இந்த சுற்றுப்பகுதிகள் எல்லாத்துக்குமே மின் விநியோகம் 1ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குற்றாலத்தில் சாரல் திருவிழா நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குற்றாலத்தில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் சாரல் திருவிழா நடத்துறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு சாரல் திருவிழா குற்றுலா கலைவாணர் அரங்கில் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு தொடங்குது. மாவட்ட கலெக்டர் ரஞ்சித்தை வந்து அதை வந்து திறந்து வைக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கொழு குழந்தைகள் போட்டி, 11 மணிக்கு யோகாசனம், அப்புறம் அதை தொடர்ந்து ஆனலகன் போட்டி நண்பர்கள், 12 மணிக்கு குருவிக்குளம் மற்றும் வாசுதேவநல்லூர் வட்டாரப்பள்ளி மாணவ மாணவிகள் பல்சுவை நிகழ்ச்சிகள், 2 மணிக்கு வந்து அந்த நாய்கள் கண்காட்சி, மாலை 4:40 வந்து பல்கிஸ் கிராமிய கலைக்குழு கிராமிய பல்சுவை நிகழ்ச்சி இருக்குது. ஸோ வந்து மாலை 4 மணிக்கு வந்து செங்கல்பட்டு வித்யகா நாட்டியாலயா அந்த கலைக்குழுவினரோட பரதநாட்டியம் இருக்குது.

0: அஞ்சு மணிக்கு ஹரிணி வழங்கும் மேஜிக் ஷோ இருக்குது. 5:30 வந்து முத்துச்சந்திரன் கலைக்குழுவோட தோல்பவை கூத்து இருக்குது. 6 மணிக்கு இப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து
1: கண்டதை பார்த்தா ஆமாம் போயிடணும் போல,
0: போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குங்கிற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. எங்கள் வீட்டிலேருந்துலாம் கிளம்பியாச்சு, நான் மட்டும்தான் கிளம்புற. இப்போ நீங்கள் சில சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கங்கை மன்னர் நடிகர்களுக்கு கே சித்ரா மற்றும் மனோகுரல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 11:55 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்து நாடு நிகழ்ச்சி. அடுத்த தகவல் என்னன்னா,
3: முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எல் நினோவால் மகசூல் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயிகள் நெற்பயிர்களுக்கு காப்பீடு செய்யணும். இதுக்கு வந்து நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சேரன் மகாதேவி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் சொல்லியிருக்கிறாங்க. சேரன் மகாதேவி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா, நடப்பு கார் பருவத்தில் நமக்கு வந்து 2519 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ எல்நோ வறட்சி நிலவுறதுனால, வானிலை மாற்றங்களால் நெற்பயிர் மகசூலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாருமே ஏக்கருக்கு 745 ரூபாய் செலுத்தி பயிர் காப்பீடு செஞ்சு வறட்சியினால் ஏற்படக்கூடிய பயிர் சேத நிதி இழப்பை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்ததான், என் கையில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சங்கரன் கோயில் கோட்டை அந்த உட்பட்ட பகுதிகளுக்கு வந்து 1/8/2026, அதாவது 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்கிறதுனால அங்கே வந்து கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன், சங்கரன் கோயில் நகர் பகுதி, NGOA காலனி, கலப்பாக்குளம், புளியம்பட்டி, வாடிக்கோட்டை, பெரியூர், மணலூர், பெரும்பத்தூர், ராமலிங்கபுரம், வடக்கு புதூர், நகரம், முள்ளிக்குளம், சீவளராயநேந்தல், பெருங்கோட்டூர், அழகாபுரி ஆகிய ஊர்களுக்கும், பெருமாள்பட்டி, மாங்குடி, இனாம் கோவில்பட்டி, அருகன்குளம் புதூர், செந்தட்டியாபுரம், எட்டுச்சேரி, தென்மலை, சுப்பிரமணியபுரம், இடையான்குளம், முரம்பு, ஆசிலாபுரம், கூனங்குளம், பருவக்குடி, பந்தப்புலி, பி ரெட்டியாப்பட்டி, தெற்கு வேங்கநல்லூர், சோளச்சேரி, வேலாயுதபுரம், இந்த ஊர்களுக்கு மின் விநியோகம் தடை செய்யப்படும் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையிலே சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க.
3: முக்கியமாக மொபைல் ஃபோன், லேப்டாப்புக்கெல்லாம் சார்ஜ் போட்டுக்கணும். கடைநல்லூர் கூட்ட செயற்பொறியாளரும் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, புளியங்குடி வீரசிகாமணி துணை மின் நிலையத்தில் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி மின் பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புளியங்குடி, சிந்தாமணி, ஐயாபுரம், ராஜகோபாலபுரம், ரத்னபுரி, இந்திராநகர், புன்னையாபுரம், காடுவெட்டி, சிங்கிலிப்பட்டி, சங்கனாபேரி, சிதம்பரப்பேரி, சுந்தரேசபுரம், திருவெட்டநல்லூர், சொக்கம்பட்டி, திரிக்கூடபுரம், மேலப்புளியங்குடி, முள்ளிக்குளம், தலைவன்கோட்டை, துரைசாமியாபுரம் நகரம், அதுக்கப்புறமா மலையடிக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் நாளைக்கு அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழையப்பேட்டை பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையங்களையும் ஆகஸ்ட் 1 பராமரிப்பு
2: எங்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகளில், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகளில், வடக்கரத வீதியோட வடக்கு பகுதிகளில், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணி, கரிசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர் பேட்டை, தொழிற்பேட்டை, கோட்டீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹைரோடு, பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, சிஎன் நகரம், குறுக்கு துறை, கருப்பன் துறை டவுன், கீழரத வீதி, போஸ்ட் மார்க்கெட், ஏபி ஏபி மாடத்தெரு, சாமி சன்னதி, அம்மன் சன்னதி, மேலமாட வீதி, கள்ளத்தி முடுக்கு தெரு, நயினார்குளம் ரோடு, சத்தியமூர்த்தி தெரு, போத்திஸ் நயினார்குளம், மார்க்கெட், வேவூசி தெரு, வையாபுரி நகர், பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம், சிவன் கோயில் தெரு, ராம் நகர், இந்த உடையார்குளம், உடையார்குடியிருப்பு, இந்த பகுதிகளில் வந்து மின் விநியோகம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நேரம் 11:59 ஆனதுனால நாங்களும் வந்து வந்து இடத்த காலி பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாம் தானே?
3: கண்டிப்பாக. அடுத்த நிகழ்ச்சி குறிப்பை தொடர்ந்து சிநேகிதிய நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சிக்காக
1: காத்துட்டே இருக்கேங்க.
0: காத்துட்டே
1: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் ஸ்நேகிதிகள் பேச இருக்கீங்க. 12:10 தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனாயின் கூட.
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.

சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை குறித்து தோழிகளோடு பேசலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் பாதமே நலமா பாதங்களின் பராமரிப்பு குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கடிதங்கள். பிற்பகல் 3:02 திரையருவி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன்.

0: நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். 1963 வெளிவந்த படங்களும் பாடல்களும் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகள் கேட்கலாம். மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் நீர் பண்பாடு குறித்து கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள். நீர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சா

0: நேரம் நண்பகல் 12:10 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு என்ன தலைப்புல பேச இருக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. அப்ப குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல தனியா இருக்கக்கூடிய மாதிரிதான் இப்ப இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்களை, இப்ப முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே குழந்தைங்களை பாத்துக்கிட்டாங்க. அப்ப இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை. வீட்டுலதான் நிறைய நேரங்கள் குழந்தைகள் தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். தோழிகளே, நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு சேர்த்து 2561132, அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். சொல்லிட்டு இருக்கும் போது தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் பெருமாள்.
2: கோமதிமா, என்ன முத நேரம் வந்துட்டீங்க?
1: இது வந்து நல்ல தலைப்பு. இப்ப நீங்க சொன்னதுதான் யதார்த்தம். அந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு நிறைய இருக்கு. நான் ரெண்டு விஷயம் சொல்லித்தரேன், சொல்லி கொடுக்க சொல்றேன் பெற்றோர்களுக்கு. அந்த நீங்க ஸ்கூல் விட்டு வந்தியா, ஹால்லதான் இருக்கணும். எந்த, ஏன்னா இப்ப பெட்ரூம் இல்லாம வீடு கிடையாது, எந்த பெட்ரூம்குள்ளயும் நீ போக கூடாது. அத வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. அதனால எக்காரணம் கொண்டோ அம்மா அப்பா வர்ற வரைக்கும் பெட்ரூம் குள்ள போக கூடாதுங்கறது ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு தோணும், அப்ப அந்த பிள்ளைங்க டாய்லெட் போக என்ன பண்ணுவாங்க? அந்த டாய்லெட் மட்டும் போனும் வந்துடணும். அது ஒரே ஒரு பெட்ரூம்ல உள்ள டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் சொல்லிருக்கேன். அப்ப நிறைய டென்ஷன் ஃப்ரீ ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, யாராவது வந்து பெல் அடிச்சாங்க தெரியாதவங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப தைரியமா சொல்லிருங்க, அம்மா அப்பா வெளியில போயிருக்காங்க, ஆபீஸ் போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். அடுத்த தெரு இல்ல ஏதோ ஒரு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, அரை மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பி விட்டு சொல்லுங்க.
0: ஏன்னா
1: இப்ப எல்லாருக்குமே மொபைல் இருக்கு, அவங்களே அவங்க அம்மா அப்பாவை கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க.
0: இந்த
1: ரெண்டு மட்டும் பிள்ளைங்களுக்கு கட்டாயமா சொல்லி கொடுக்கணும். நிறைய இருக்கு, அதை மற்ற சகோதரிகள் சொல்லட்டும்.
0: ஓகே மேடம், சூப்பரா சொல்லிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில இருந்ததுக்கு இவங்க சொன்ன மாதிரிதான், குழந்தைங்க வந்து வீட்டுல இல்லாதப்பதான் எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டு விளையாடுவாங்க. கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டு உடைச்ச சம்பவங்கள் எங்க வீட்டுல நடந்திருக்குது. அதனால அந்த மாதிரி சமயங்கள் இந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் நீ தொடக்கூடாது. உனக்கு வந்து லிமிடெட் ஸ்பேஸ் இதுதான், நீ இதுக்குள்ளதான் இருந்துக்கிடணும். மற்ற இடத்துக்குலாம் நீ போய் எல்லாம் போட்டு உடைச்சி விளையாடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லி கொடுக்கணும். அது உடச்சி அது காயம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை வரும். அதனால இந்த மாதிரி பாதுகாப்பான அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தோழிக்கிட்ட வணக்கம்.
3: வணக்கம் ரம்யாமா, எப்படி இருக்கீங்க? சோனாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோ.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா படிக்கிறமா? சித்ராமா படிக்கிறமா? ஜம்முல இருக்குது.
0: சூப்பர் சூப்பர். சரி ஓகே, உங்க பேர் சொல்லிடலாமா?
3: ஆறுமுகமட்டில இருந்து சாந்தி.
0: சரிமா, சொல்லுங்க. வீட்டுல குழந்தைங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்?
3: ஃபாலோ பண்ணணும்னா எனக்கு எப்படி சொல்லணும்னாக்கி, இப்ப வீட்டுல வந்து நம்ம வீட்டுல தனியா இருந்து டிவி பாத்துட்டு இருந்துருக்கீங்க, பிள்ளைய அங்கோடி இருந்து யாரு கூப்பிட்டாச்சு, என்ன நீங்க யாரு அப்படின்னு கேக்கணும்.
0: இந்த விஷயம் நீங்க சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க.
3: ஏன்னா எங்க வீட்டுல எங்க முடியாத பையன் ஒரு பையன் இருக்கான், திறந்து போட மாட்டோம் நாங்க.
0: பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க. ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. அதாவது அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க பெட்ரூம்க்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற, அந்த குழந்தைங்கள அந்த ஹால்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பால்கனி சில வீடுகள்ல இருக்கும், படிக்கட்டு எல்லாம் இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த படிக்கட்டுல போய் விளையாடுறங்கிற பேர்ல கீழே விழுந்துடும். அதனால அந்த பால்கனி படிக்கட்டு அதெல்லாம் வந்து பெரியவங்க இல்லாம நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிருக்கலாம்.
2: நான் வந்து சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஆன் பண்றது, அது வந்து சின்ன வயசுல நம்ம ரொம்ப துருத்துருந்து இருப்போம், நான் தோசை சுட்டு நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு நம்ம. ஆனா அதெல்லாம் மிக தவறான செயல். அதுவும் பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்துல வந்து அந்த குழந்தைங்க வந்து செய்யக்கூடாது. அப்புறம் என்னன்னா, வீட்டில்

0: ஒருத்தவங்களோட நம்பரை கண்டிப்பாக குழந்தைங்க மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அது அப்பா ஒரு
1: ம்
0: நம்பரோ அந்த அந்த இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறாங்க, நான் புது நம்பர்லேருந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவைக்கு இல்லை செகண்ட் டைம் கால் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு நான்
1: ஆமாம்.
0: நினைக்கிறேன்.
1: அப்படி இல்லாட்டி வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஃபோன் நம்பரோ சொந்தக்காரங்க ஃபோன் நம்பரோ நமக்கு தெரிகிற மாதிரி ஒட்டி வச்சிடலாம், இன்கேஸ் அந்த குழந்தைங்களுக்கு பார்க்க வரது எது வேறு ஏதாவது
0: இப்போ இருக்கிற
1: பெரியவங்களாக
0: குழந்தைங்க
1: இருந்தாலும்
0: ரொம்ப
1: கான்டாக்ட் பண்ணுறதுக்கு
0: பிரில்லியண்டாக தான் இருக்காங்க, மனப்பாடம் பண்ணிடுவாங்க, பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே. இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் தனியாக குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் வந்து கேட்டு ரசிங்க.
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான் தானே, ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய, அதாவது குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதை நாம் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்குறோம். ஸோ பொதுவாக நீங்கள் ஜோனா நீங்கள் சொன்னீங்கல்ல, குழந்தைங்க வந்து கிச்சன் பக்கம் போகக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து அந்த சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்களும் வந்து கத்தி எடுப்பாங்க, லைட்டர் எடுப்பாங்க, சமைக்க போகிறேன்ட்டு போவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் அப்பா அம்மா இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம். அப்போ அப்போ அவங்களுக்கு பசிக்குமே,
1: அப்போ பசிக்கும்
0: அப்போ என்ன பண்ணணும்? முன்னாடியே அவங்க
1: பேரண்ட்ஸும் வந்து தன்னோட பிள்ளை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான சாப்பாடை வந்து பேரண்ட்ஸ் செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பக்கத்து வீட்டை நீங்கள் கொடுத்துருங்க ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான்
0: சாப்பாடு கொடுத்து வச்சுட்டு போவாங்க. இன்னொன்று நம்மளே கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக முழுங்கி சாப்பிட்ற மாதிரி தொண்டைக்குள்ளே சிக்கிக்காத மாதிரி உணவுகளை நம்ம கொடுக்கணும்.
1: ஓ, அதை சொல்ல வரீங்க.
0: ஆமாம், அப்போ அந்த இடத்துல அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, இப்போ தோழி வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஓகே, அவங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. பொதுவாக சரி சொல்லிட்டே இருக்கும்போதே தோழியும் வந்துட்டாங்க. இன்னும் இன்னும் அட்டன் பண்ணுங்கள் மேடம், நான் பேசுறதுக்கு ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிங்கன்னு. வணக்கம். என்னடா அது, திடீர்னு லைன் கிடச்ச உடனே கட் பண்ணிட்டாங்க போல.
1: என்னவா அப்படி கேட்டுவிடு, என்னவா?
0: சரி, ஏதாவது குழந்தைங்களோட உலகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க யாருமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான், அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது, அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க யார்கிட்டனாலும் சில குழந்தைங்களாம் எல்லாருக்கிட்டையும் ஒட்டிப்பாங்கல்ல, அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லி வைப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் முதல்ல அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ கேட்டுட்டு தான் நீ வாங்கணும். அவங்க ஓகே சொன்னா மட்டும் தான் வாங்கணும்.
1: சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருவாங்க தானே நமக்கு வந்து வீட்டுல, நம்ம வீட்டுக்கு இருக்கும்போது வந்து ஒருத்தவங்க வந்து அது
0: இவ நம்ம இருக்கும் போதே கூட அவங்க நம்ம கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம அவங்க ஏற்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தோடி சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க.
1: உங்கள் குரலை கேட்க ஓடோடி வந்த எங்களை ஏமாற்றாதீர்கள்.
0: ஓகே, அதான் நம்ம ரேடியோவும் கேட்டுட்டு ஃபோனும் பண்ணும்போது அந்த சிக்னல் கிராஸ் ஆகும், நம்ம பேசுறது அவங்க பேசுறது நம்ம கேட்காது. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: புதுப்பட்டில இருந்து வசந்தா பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
2: நீங்க சொன்ன மாதிரியே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுதான் நல்லது.
0: நாங்க நிறைய சொன்னோமே, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
2: அத்தோட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டுல வந்து யாரு வந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லி,
0: வீட்டுக்கு யார் வந்தாலும் கதவை திறக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் தான் வெளியில் போயிருக்கீங்க பூட்டிட்டு, இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கதவை திறக்கணும்னா குழந்தை திறக்கலன்னா எப்படி உள்ளே போவீங்க?
2: நன்றி.
0: சரி.

0: ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி
0: கூட
1: நன்றி.
0: பேசுகிற ரொம்ப
1: உமாராஜா
0: மகிழ்ச்சி.
1: வணக்கம். நல்லா இருக்கேன்ல?
0: எல்லாரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா.
0: ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே,
2: அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு
0: என்னன்னு தெரியல,
2: நினைக்கிறேன்.
0: எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்களா?
2: என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து குழந்தைகள் வந்து நிறையா அவங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் இருக்கு, அந்த டிராயிங் அந்த மாதிரி நீ வரைஞ்சி வைக்கணும், அம்மா வந்து பார்ப்பேன் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு எப்போவுமே இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து அள்ளி சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டேங்காங்க. அவங்க எவ்வளோ வயசானாலும் அள்ளி தான் கொடுத்துட்ருக்காங்க, பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அள்ளி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்களை வந்து தானாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ நம்ம இல்லைனா கூட அவங்க ஜஸ்ட்டு தன்னோட அப்போ இருக்கிற வயிற்று பசியே போக்குற அளவுக்காவது அவங்க எடுத்து இருக்கிற சாப்பாடில் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்கணும், பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இல்லைனா இல்லை இந்த பொருள் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு.
0: ஆமாம், இல்லை அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க இதனால அப்படிங்கிற மாதிரி
2: சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியமாக இருக்கும்.
0: ஓகே, இதோடய சந்திச்சலாமா? வணக்கம் வணக்கம், பேசலாம்.
2: நீங்கள் யாரு,
0: என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாம்பேயில், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், யாரைங்க வந்து பேசுறீங்க?
3: நாங்க பெற்றாந்தி சாந்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோமா. நம்ம நிகழ்ச்சியோட ரெண்டாவது சாந்தி, வாங்க வணக்கம். சரி சொல்லுங்க.
3: நீங்களே வாங்கி
0: சாப்பிட கூட விட மாட்டீங்க? சரி,
2: நீங்களே வாங்கி சாப்பிடுறீங்க?
0: ஓ சரி சரி சரி சரி சரி, அந்த ஒரு விஷயம்.
3: அதே மாதிரி என் பேரன் பேத்தியும் இப்பமும் அப்படிதான். நம்ம வீட்டுல இருக்கவே சாப்பிடணும், அடுத்தவங்க தருவாங்க இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு நம்மகிட்ட அது இருக்காது. நமக்கு அது அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு நமக்கு தேடும், அதனால நம்ம வீட்டுல இருக்கிறதான் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன்.
0: ஓகே ஓகே, வீட்டுல இருக்கிறதான் சாப்பிடணும் அப்படின்னு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ அடுத்ததா தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் நம்ம கேட்க போறோம். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துல இருந்து கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாங்கள் தோழி வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலியிலிருந்து மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி, மகாலட்சுமி வணக்கம். வாங்க மகாலட்சுமி, சொல்லுங்க. ஆமா, முக்கியமா அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா இருக்குது. அதனால குழந்தைங்களை வந்து மெயினா மத்தவங்க முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட அந்த குழந்தைங்களுக்கே தன்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க முன்னாடி ட்ரெஸ் இல்லாம போக கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கணும் நீங்க சொல்லி கொடுப்பீங்க?
2: தனியா வச்சுட்டு நம்ம எங்கயாவது வெளியில ஒரு போக வேண்டியது இருக்கு அப்படின்னா யார் வந்து கூப்பிட்டாலும் தெரிஞ்சவங்களா இருந்தா கதவை திறந்து என்னன்னு கேளுங்க. அப்படி இல்ல அப்படின்னா கதவை அடைச்சிட்டு சன்னல் வழியாவே கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருங்க. அதுவும் போக பிள்ளைகளை தனியா வச்சிட்டு இருக்கையில வச்சுட்டு வெளியில போவேல சப்போஸ் பக்கத்துல உள்ளவங்க தான் கண்டிப்பா சொல்லிட்டு போனோம்.
0: ஓ, என் பிள்ளைங்க மாதிரி தனியா இருக்கு பாத்துக்கோங்க
2: போறேன். நீ வந்து நம்ம அதுலயும் பாத்து நம்ம வந்துடலாம், ஒரு மணி நேரத்துல வந்துருவோம்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா சந்தர்ப்பத்துல வர முடியாம போயிருக்கலாம். அதனால

0: பக்கத்துல உள்ளவங்கிட்ட கண்டிப்பா தகவலை சொல்லிட்டு நான் வரந்தண்டி குழந்தைகளை பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கண்டிப்பா சொல்லணும் மேடம்.
1: ஓகே சூப்பர். என் குழந்தை மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனோம் அப்படிதானே?
0: ஓகே.
2: இருக்கிற உலகத்துல வந்து யாருமே பக்கத்து வீட்டுல பேச கூட மாட்டேன்றாங்க, கதவு போட்டுட்டு ரூம்குள்ளே இருக்காங்க. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க கிட்ட நம்மளோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கும் உங்களுக்குமான வந்து நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா வேற நம்மளோட சொந்த பந்தம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். சோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நம்ம
1: நம்பகமான
2: ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா உங்க ஸ்ட்ரீட்ல ஒருத்தங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு ஒரு பர்சன் உங்க ஊர்ல உங்க தெருவில் உங்க ஸ்ட்ரீட்ல ஒருத்தங்க கண்டிப்பா இருக்கணும். அப்படி ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு பயப்படணுங்கிற அவசியமே வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு வந்து குட் டச் இது பேட் டச் இது எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அதை வந்து வீட்டுல வந்து சொல்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க ஃப்ரீடமும் கொடுக்கணும்.
1: ஆமா, யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு அவங்க என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ற பழக்கத்தை வந்து அவங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கணும். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது, கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து அணிஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தரணும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தொழில்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யார் கூடயும் அந்த குழந்தைங்க வந்து தனியாக போகக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட அனுமதி வாங்கின பிறகு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தோழிகளோட பேசலாம். இப்போ வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: பழையபட்டியில இருந்து செல்வகணிமா.
0: செல்வகணி சொல்லுங்க.
1: முன்னாடி வந்து தோழி சொன்ன மாதிரிதான், நம்ம வெளியே போனாலும் பக்கத்து வீட்டுல சொல்லி வச்சுட்டு போறது அது ஒரு நல்ல பழக்கமா.
0: சரி,
1: அது மாதிரி இப்ப நம்ம வந்து சாப்பாடு திடீர்னு நமக்கு ஒரு எமர்ஜென்சி வரும் சரிங்களா, அப்பும்போது நம்ம பக்கத்து வீட்டுல கொஞ்சம் காசு கொடுத்துடணும் சரிங்களா. அது வந்து நினைக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்ககிட்ட எமர்ஜென்சிக்கு கையில காசு இருக்கும் சரிங்களா. நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவான்னு சொன்னாலும் கூட அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, தோழிகள் நிறைய செய்வாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போன் நம்பரையும் கொஞ்சம் குடுத்து வச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளும் அவங்ககிட்ட போன் நம்பர் வாங்கிட்டோம்னா சரியமா நான் இந்த மாதிரி வெளியில வந்திருக்கேன், என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு பேச்சிங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு நம்மளும் கேட்டுக்கலாம். அது மாதிரி பிள்ளைகிட்டையும் சொல்லி வச்சிடணும், அப்படி எதோ எமர்ஜென்சியோ அந்த ஆண்டிட்ட போனை வாங்கி போடுமா போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, பிள்ளைகிட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கத்தையும் நம்ம கத்து கொடுத்துருவோம்.
0: கண்டிப்பா நமக்குன்னு ஒரு பிரச்சனை ஏதாவது வரும்போது அந்த குழந்தைங்க யார்கிட்ட எல்லாம் உதவி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து சொல்லி கொடுக்கணும். இந்த பக்கத்து வீட்டு அத்தை கிட்ட நீ கண்டிப்பா ஹெல்ப் கேட்கலாம்.
1: என் பேரன் பாத்தீங்கன்னா நீங்க எங்க வீட்டுக்காரர்
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்க டியூஷன் போகிறாங்க, விளையாட போகிறாங்க, அங்கே எங்கேன்னு விளையாடிட்டுலாம் வரும்போது கையில் காலில் அடிபட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நாம் கூட இருந்தோன்னா நம்ம அவங்களுக்கு நல்லா கழுவி விட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுவோம். அப்போ நம்மளால் இருக்க முடியாத சூழ்நிலை, நம்ம லேட்டாக தான் அன்றைக்கி வர்றோங்கிற சூழ்நிலை, அப்போ குழந்தைங்க அடிபட்டுருச்சுன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டால் கூட அது வந்து எப்படி வந்து அதை சுத்தப்படுத்தி அதுக்கு மருந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இவங்க சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு பிரச்சனைன்னு வருது, ஏதாவது முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வர்றாங்க, எவ்வளோதான் சொல்லியும் போக மாட்டேங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், யாரை வந்து நம்ம முதல்ல காண்டாக்ட் பண்ணணும், யாரை நம்ம கூப்பிடணும், எப்படி கத்தி கூப்பிடணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நடைமுறையில் நடக்காட்டி கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம்.
2: எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு டீச்சர் வந்து பிள்ளைங்க கிட்டே கேட்குறாராம், வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்த பரிசுலேயே இது வந்து ரொம்ப விலை கூடின பரிசு அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஒரு பொம்மை எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, இப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அமைதியாக இருந்தாலும் டீச்சர் அவளையும் கூப்பிட்டு கேட்காங்களா, உங்கள் அம்மா உனக்கு பரிசு தரலையா அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு மெதுவாக எழுப்பி சொல்லுதான், எங்கள் அம்மா எனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாருமே வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்களாம். அதை

0: வீட்டில் தனியாக இருக்கும்போது பயப்படக்கூடாது அப்படின்னுங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், சரிங்களா?
1: ஆமாம்.
0: பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்தாலே நம்ம வந்து ரொம்ப கிளவராக முடிவு எடுக்க மாட்டோம். அதனால் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிள்ளைங்களுக்கு வந்து பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தனியாக மட்டும் இல்லை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சோடனே நீ அதை தொடாத, கையில் விட்டு நீ சா நீ நான் உனக்கு சாப்பாடு அள்ளி தரேன், நீ சாப்பாடு சிந்திடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கீழே விழணும், எழும்பணும். அது மட்டும் இல்லை என்ன வந்தாலும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை குழந்தைங்க மனசில் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதோட சேர்த்து சொல்லி
1: ஆமாம்,
0: கொடுத்தோம்
1: தனியாகவே
0: அப்படின்னா.
1: அவங்களோட வேலைகளை செய்ய பழகிக்கணும், அதே சமயத்தில் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்.
0: ஆமாம், குழந்தைங்களை எப்போவுமே நம்ம வந்து கைகளில் வந்து பிடிச்சு வைக்கவே முடியாது. அவங்களோட வாழ்க்கையை பாதுகாப்பாக கையாளக்கூடிய அறிவையும் சரியாக முடிவெடுக்கக்கூடிய தைரியத்தையும் கற்றுக் கொடுத்தாலே போதும், பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் நம்ம கேட்க போகிறோம், கனா திரைப்படத்தில் இருந்து. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, அது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் நண்பகல் 12:52 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதிய. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வீட்டில் தனியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லித்தரணும், குறிப்பா அவங்களுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தோழிகளோட பேசினோம். எல்லா தோழிகளும் சொன்னாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நான் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லி வைப்பேன், எனக்கு ஏதாவது போகிற நேரத்துக்கு அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் நாம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ ஃபஸ்ட்டுலாம் சொன்னாங்களே, குழந்தைங்களாம் அங்கே போகக்கூடாது, மற்ற ரூம்களுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கேருந்து எதை போட்டு உடச்சிடக்கூடாது, அதே மாதிரி நான் சொன்னேன் பால்கனி படிக்கட்டுக்கெலாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் குழந்தைங்க சில விஷயங்கள் செய்யாதனால செய்யாதான் செய்வாங்க. அப்படி ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, தண்ணியில் போய் விளையாடுறது. அதனால் நம்ம வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி தண்ணியை அங்கே பக்கத்தில் எதுவும் வைக்காத மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்ச ஏதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகணும். அந்த ஒரு விஷயம். இன்னொன்று வந்து தொட்டில், கர்டைனு, டேபிள் ஸ்க்ரீனு, இதெல்லாம் வந்து குழந்தைங்க பிடிச்சி விளையாடுவாங்க, பிடிச்சி தொங்குவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண, வெளியில் போகிறோம்னா தொட்டில் எதுவும் கீழே இல்லாமல் நல்லா மேலே ஒசத்தி போட்டு போயிடணும், கர்டைன்ஸும் நல்லா கெட்டி போட்டுட்டு போயிடணும், டேபிள் ஸ்க்ரீனும் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க பிடிச்சி இழுக்காத மாதிரி, ஏன்னா அது இழுத்தாங்கன்னா மேலே இருக்கிற பொருள்லாம் பொத்துன்னு அதுக்கு மேலே தான் ஒழுங்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம செய்யணும். அவங்க கைக்கு இந்த மருந்து பொருட்களாகட்டும், ஈஸியாக தான் முழுங்கக்கூடிய பொருட்களாகட்டும், அந்த மாதிரி சில பொருட்கள் எதையுமே நம்ம வந்து வெளியில் வச்சுட்டு போகாமல் இருக்கணும். அந்த இடங்கள்லாம் நீ வந்து கிட்ட போகவே கூடாது. இதுதான் உனக்கு
1: காயின் சில்லறையை வந்து டேபிள் அப்படியே வச்சிருவோம், அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு எடுத்துட்டு தான் போனோம். காயின் இதையும் வச்சிருக்கோமா அப்படின்ட்டு, அதை கோலிக்கா அதில் எல்லாத்தையும் பார்த்து இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும்.
0: ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் நாம் அவங்களுடைய சேஃப்டிக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பிரில்லியண்ட்டு தான், நம்ம சொல்கிறத விட அவங்க வந்து நேரடியாக களத்தில் இறங்கி செய்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம்
1: எல்லாமே தெரியுமா, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்கிறது எல்லாமே வந்து குழந்தைங்க குழந்தைங்க மாதிரி தான் செய்வாங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார் அப்படிங்கிறது
1: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிறது?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், லைன் கிடைச்சிருச்சு, வாங்க வந்து யாராவது ஒருத்தங்க பேசுங்க. சரி, உங்களோட ரேடியோ சவுண்டும் ஜாஸ்தியா இருக்கு.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் ஆரியங்காவில இருந்து முருகேஸ்வரி பேசுறேன்.
0: ஆரியங்காவில இருந்து முருகேஸ்வரி, இப்பதான் முத தடவை பேசுறீங்களா?
2: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேசுறேன்.
0: சரி, வாங்க, நெல்லை பண்பலைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். சரி, ஓகே, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசலாமா?
2: ஓகே.
0: சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். வீட்டுல தனியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும்?
2: அதுதான் என்னோட பொண்ணுக்காகவே நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: வீட்டுல எப்போதுமே என் பொண்ணு தனியா தான் இருக்கும், அதுக்காகவே நான் வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி
0: வைப்பேன்.
2: தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வைப்பேன்.
0: சரி, இதுதான் முக்கியமா நீங்க சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
2: ஆமா.
0: ஓகே ஓகே, சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: ஓகே, தேங்க்யூ.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க.

0: தெரியாதவங்ககிட்ட நீ ஏன் பேச வளர்க்குற, முடிஞ்ச அளவுக்கு நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஆமாம், நிறைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைங்கள நம்ம தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த குழந்தைங்க அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும், தைரியமாக இருக்கணும். முன்ன பின்ன தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்கக்கிட்ட எப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது
1: அப்புறம் இன்னொரு ஒரு
0: சொல்லிடுவாங்க.
1: விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ தான் சடனாக ஷாக் ஆகுது, மண்டையில் வந்து உதிக்குது. என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து நம்ம தெரிஞ்சவங்க கூட வெளியே போகிறது வந்து நம்ம பேரண்ட்ஸ் இல்லாதப்போ வந்து போகக்கூடாது. அது எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு நம்ம தெருவில் இருக்கிற நம்ம மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து வெளியே போகக்கூடாது. அதை தெளிவாக சொல்லிடணும், யார் கூட்டாலும் வெளியே வந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குழந்தைக்கும் பேரண்ட்ஸ் தான் வந்து வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருன்னா, இப்போ தாய்மார்கள் தான். சும்மா அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க, இவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க, குழந்தைய பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து ரொம்ப விட்டுட்டு போகிறது. அந்த மாதிரி இருக்காமல் எங்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஒருவேளை அப்படியே விட்டுட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியதுலத்தையும் சொல்லி அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சுற்று இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு அன்பாக ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனையாவது உங்கள் வீட்டை சுற்றி சம்பாதிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் ஆர்ஜே ரம்யா,
1: மற்றும் நான் உங்கள் சிட்டி பஞ்சோனா.
0: நிறைவான பாடல் கேட்கலாம் தெரி திரைப்படத்துல இருந்து.
2: இதே வேலையா போச்சு.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.
6: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
2: நீர்கட்டி இருக்க பெண்களுக்கு முதல்ல காலையில சீக்கிரமா சாப்பிடணும். நைட்டு 6-7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறுக்கு வந்து ஒரு 12 மணி நேரம், நைட்டு 7-7 காலையில 7 வச்சுக்கலாமா, ஒரு 12 மணி நேரம் ஆகாரமே இல்லாமல் ஒரு சின்ன பட்டினி போட்டோன்னா நீர்கட்டி சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது நார்சத்தை கூட்டுறது. மூணு வேளையுமே, காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி, நார்சத்து அதிகமாக உள்ள ஆகாரத்தை நம்ம ரெகுலர் ஃபுட்டோடு சேர்த்துக்கணும். காலையில் இட்லி சாப்பிட்றோன்னா அது கூட பயிர் சேர்த்துக்கிறது நல்லது. மதியானம் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு காய்கறி. நான் எப்போவுமே சொல்கிறது பிரியாணியே இருந்தாலும் அதுக்கு கூட வந்து நீங்கள் காய்கறிகள் சேர்த்துக்கணும். சாலடாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெங்காய ரைத்தானாலும் அது எவ்வளோ பிரியாணி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சாப்பிடணும். சாயந்தரம் இந்த கேரட் வெள்ளரி எல்லாம் வெட்டி போட்டு வட்டம் வட்டமாக ஒரு 5 துண்டு கேரட், 5 துண்டு வெள்ளரி சாப்பிட்ட பிறகு இட்லி தோசை உப்புமா என்ன டிஃபன் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. 7-7:30 சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து புரசத்து. ஸோ நார்சத்தை கூட்டணும்னு சொல்லியிருந்தேன், புரசத்தை கூட்டுறது அடுத்தது. ஸோ ப்ரோட்டீன், நான் பயிர் சொன்னேன்ல, அதுவே ஒரு நல்ல ப்ரோட்டீன் தான். அது போக குழந்தை உண்டாகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து பாதாம் ரொம்ப நல்லது. நைட்டு டிஃபனோடு சேர்த்து ஒரு 10 பாதாம் தண்ணியில் ஊற போட்டு தோளோடு சேர்ந்து கடித்து சாப்பிட்றது நல்லது. மத்தியானம் முட்டை, காளா, சுண்டல், மொச்சை, இல்லைனா வந்து சிக்கன், மீன், இது எல்லாமே எடுத்துக்கலாம். கட்டாயம் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு உங்களோட வசதிக்கும் உங்களோட குடும்ப வழக்கங்களுக்கும் ஏற்றபடி, ஆனால் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். வெறும் சோறும் வந்து குழம்பும் பத்தாது, ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ வெஜிடேரியன் ப்ரோட்டீன் நான் சொன்னேன்ல, சுண்டல் அண்டு காளான் மொச்சல்லாம் ரொம்ப நல்ல வெஜிடேரியன் ப்ரோட்டீன். இது போக ஒரு கப்பு தயிர். ஏன் கப்பு தயிர்ன்னு சொல்கிறேன்னா, வந்து கப்புனா கப்பு தயிர் கடையில் வாங்குறது அர்த்தம் இல்லை, அந்த அளவு ஒரு 50 கிராம் தயிரை நீங்கள் வீட்டில் பண்ணதே பெஸ்ட். ஆஃப்கோர்ஸ் அதை நீங்கள் எடுத்துக்கிறது முக்கியம். ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் உண்டு. அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளோட நீர்க்கட்டியை குறைக்கும். ஸோ தயிர் இன்னும் கொஞ்சம் ரைஸில் போட்டு எடுத்தோன்னா நிறைய ரைஸ் சேரும், அது நமக்கு தேவையில்லை. ஆகாரம் எப்படின்னு சாப்பிடணும்னு சொல்லும்போது நார்சத்தை கூட்டணும், ப்ரோட்டீனை கூட்டணும்னு சொன்னேன்ல, அப்போ என்னது குறைக்கணும், ஏதாவது ஒன்று குறைக்கணும் இல்லை. அது வந்து ஸோ இட்லி தோசைனாலும் சரி, சப்பாத்தினாலும் சரி, உப்புமானாலும் சரி, ரைஸ்னாலும் சரி, எல்லாம் அந்த மெயின் டிஷ்ஷெல்லாம் குறைச்சிட்டு சைட் டிஷ்ஷை கூட்டுறது தான் நீர்க்கட்டியோட மெயின் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது தூக்கம். நம்ம சுரபிகளோட செயலிழப்புனால தான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நீர்க்கட்டி வருது. ஸோ நீர்க்கட்டியை வந்து சரி பண்ணணும்னா தூக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ மத்தியானம் தூங்கக்கூடாது, நைட்டு வந்து ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம் கண்டினியூஸாக கிடச்சிதுன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக ரீசெட் ஆயிரும். அந்த ஹார்மோன் செயலிழப்பு வந்து சரியாகும். அப்போது நிறைய பிரச்சனைகள், அதனால் வர்ற பிரச்சனைகள்லாம் சரியாச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக மாதம் மாதம் தான் மணி அடித்த மாதிரி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாகும்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

நேரம் பிற்பகல் 1:05 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நலம் தானா. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்மளுடைய முகம், கண்கள், கைகள், தலைமுடி இதெல்லாம் அழகாக இருக்கணும்னு நம்ம பார்த்து பார்த்து பராமரிக்கிற நாம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையும் தாங்கி நிற்கிற பாதங்களை ஓடி ஆடி உழைக்க உதவுற அந்த கால்களை சில சமயம் நாம் சரிவர கவனிக்காமல் பராமரிக்காமல் இருப்போம். அதனால் பித்த வெடிப்பு மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துடுது. இதையெல்லாம் நாம் எப்படி தவிர்க்கலாம், நம்மளுடைய பாதங்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கப்படும். இன்றைக்கி 70கள் காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் கேட்க போகிறோம் கவிக்கோயில் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க நிலம்தானா நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி நம்மளுடைய பாதங்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். நம்ம சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளில் ஒன்று பித்த வெடிப்பு. என்ன செஞ்சாலும் இந்த பித்த வெடிப்பு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம தடவி பூசிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த பித்த வெடிப்பு வந்து குணமாகும். அப்படி இல்லை அப்படின்னா வேப்ப எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து பேஸ்ட் மாதிரி தயாரித்து அதை பூசிட்டு வரலாம். எனக்கு வேப்ப எண்ணெய்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது ரெண்டையும் சம அளவில் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து பேஸ்ட் மாதிரி தேய்ச்சிட்டு வரலாம். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலேருந்து இளையராஜா, இசையில் எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா, உமாதேவி பாடியிருக்கிறாங்க பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க நலந்தானா நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நம்மளுடைய பாதங்களை நம்ம எப்போவுமே உலர்வாக வச்சுருக்கணும். வியர்வை ஈரப்பதம் எல்லாம் இருந்தது அப்படின்னா காலில் சில சமயம் அரிப்புகள் வரலாம். சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா பாக்டீரியா தொற்றுகள், பூஞ்சை தொற்றுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் அப்படி குளித்து முடிச்சுட்டு அப்படியே சரியாக துடைக்காமல் அப்படி ஈரக்காலோடைய சாக்ஸு ஷூ எல்லாம் போட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முடிஞ்சவரை தவிர்க்கணும். காற்றோட்டமான காலணிகளை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. அப்புறம் கால்களை இறுக்கமாக பிடிக்கிற மாதிரியான செருப்புகள் காலணிகள்லாம் தவிர்த்துக்கணும். ஹை ஹீல்ஸ் காலணிகள் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்முடைய பாதங்களுக்கு. ஓகே, அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். பைரவி திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜானகி குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:22 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது நல்லம் தானா. குளிர்காலத்தில் நம்மளுடைய சருமம் வந்து வறண்டு போகும். அதனால் நம்ம வந்து முகத்துக்கு கைகளுக்கெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லாட்டி வெற்றிவிளிம் ஜெல்லி வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்மளுடைய பாதங்களும் வறண்டு போகுங்க, நம்மளுடைய சருமம் வறண்டு போகிற மாதிரி, அதனால் வெடிப்புலாம் வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம பாதங்களை வந்து தடவலாம். இல்லைனா இருக்கவே இருக்குங்க தேங்காய் எண்ணெய், அதை எடுத்து நம்ம பாதத்தில் தடவிட்டு வந்தாலே பாதங்கள் வந்து வறண்டு போகாமல் வெடிப்புலாம் வராமல் இருக்கும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மளுடைய பாதங்களை பராமரிக்கிறதுக்கு பெடிக்யூர் வந்து செய்யலாம். இது வந்து பொதுவாக பியூட்டி பார்லரில் செய்வாங்க. அப்படி இல்லைனா நம்மளால் வீட்லேயே கூட இந்த பெடிக்யூர் வந்து செய்ய முடியுங்க. ஒரு டப்பில் சூடு தாங்குற அளவுக்கு வெந்நீர் வந்து எடுத்துக்கணும். அதில் உப்பு, எலுமிச்சை சாறு, அப்புறம் ஒரு பேபி ஷாம்பு இதெல்லாம் போட்டு அதை வந்து நம்மளுடைய கழுக்கால் வரை மூழ்கி இருக்கிற மாதிரி 10 நிமிஷம் நம்ம கால்களை அதுக்குள்ளே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு நம்ம தேய்ச்சி குளிக்கிற நாரோ வச்சு நம்மளுடைய பாதங்களை நல்லா தேய்ச்சி அந்த இறந்த சரும செல்களை நம்ம நீக்கிறோம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா நம்மளுடைய காலை வந்து மசாஜ் பண்ணணும். இப்படி நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாதங்கள் வந்து மென்மையாக இருக்கும், வெடிப்புகளும் வந்து சரியாயிடும். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் வந்துட்டே இருக்க சங்கர் கணேஷ் இசையில் பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜர் குரலில் பாடல்.

நேரம் பிற்பகல் 1:35 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் நம்முடைய பாதங்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய பாதங்களை பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு கால்கள் ஏதாவது புண்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஆறுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுவும் ஆரம்பத்தில் ஏதாவது சின்னதாக முள் குத்துனா கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது, அது பெரிய புண்ணானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெளியிலே தெரியும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் கால்களில் சின்ன புண்ணு வந்தால் கூட உடனே சிகிச்சை எடுத்துக்கணும். சிறுசாக தானே இருக்குது, அதுவாக சரியாயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாது. ஆரம்பத்திலே அதை மருந்து போட்டு சரி பண்ணணும், இல்லைன்னா புண்கள் வந்து பெருசாகிடும். நம்ம திரும்ப மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் குணப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் அப்பப்போ அவங்களுடைய பாதங்களை வந்து சுத்தமாக நல்லா பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. தீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: GRT Jewelers Vadangum, Adi Tangat Thiruvila. Sirappu Salagaiyaga, Pudhiya Thanganagai Meedhu Gramirku 800 Rupai குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் பிற்பகல் 1:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. நம்மளுடைய கால் பாதங்கள் நம்மளுடைய நோய்களுக்கு உடனடி நுழைவு வாயில் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது காலை நல்லா கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளவே நுழைவோம். கால்களை சுத்தமாக பராமரிக்கிறது ரொம்பவே அவசியம். வாரத்துக்கு ஒரு முறையாவது கால் நகங்களை வெட்டி நகத்தினுடைய ஓரங்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி சுத்தமாக வச்சுக்கணும். சில சமயம் அந்த கால் நகங்கள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உள்நோக்கி வளரும், அப்படி நம்ம தோலுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும், அது ரொம்ப வலியை கொடுக்கும். அதனால் அப்பப்போ காலில் நகங்களை வெட்டி சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க. சரிங்கப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எஸ்.பி. சைலஜா குரலில் பாடல்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது நலம் தானா. அதிக வெப்பம், அலர்ஜி, கிருமி தொற்று இதனால் நம்மளுடைய கால்களில் சில சமயம் ஆணி வரலாங்க. நம்ம இறுக்கமான காலணிகள் அணிகிறதாலும், சாக்ஸ் போடாமல் ஷூ போடுறதாலையும் கால் பகுதியில் நம்ம அழுத்தம் வந்து அதிகமாகும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் காலில் வந்து ஆணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில இடங்களில் மட்டும் அந்த தடிமனாக இருக்கும், அந்த மாதிரி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தகுந்த காலணிகள் அணியணும். கால்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காலில் ஆணி வந்துச்சு அப்படின்னா போடியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரத்யேக மருத்துவரை நாம் அணுகணும். சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம கேட்க போறோம். கவரிமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலு சுப்பிரமணியம் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சி நம்முடைய பாதங்களை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்மளுடைய உடலோட அஸ்திவாரமே பாதங்கள் தாங்க. அஸ்திவாரம் ஆட்டக்கண்டா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் நம்மளுடைய பாதங்களும் பாதிக்கப்பட்டால் நடக்க முடியாமல் நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். அதனால் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி நம்மளுடைய பாதங்களை பராமரிப்போம், வெற்றி நடை போடுவோம்னு சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய நலம் தானா. நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடல் கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இருக்குது. நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிக்க கேட்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மரக்கிளைகளில் போய் அமரக்கூடிய எந்த ஒரு பறவையும் கிளையை நம்பி போய் மரங்களில் உட்கார்றது இல்லைங்க, தன்னோட இறகுகளை நம்பி தான் உட்காருது. உங்களை நீங்கள் நம்புங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு மனசோட துடிப்பு, ஒரு நினைவு நறுமணம், ஒரு புன்னகையின் தொடக்கம். தொலைவில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கக்கூடிய அந்த அன்பு கடிதங்களோடு தான் இணைஞ்சிருக்கிறேன் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். இது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. ஆமாங்க, அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. உங்களோட அன்பான வரியையும் அழகான நினைவுகளையும் மனதை நெகிழ்ச்சியும் உணர்வுகளையும் ஒன்றா வாசித்து ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. முதலாவதா யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, 24/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்கள் மனதை தனிமைப்படுத்துகிறதா, நட்பை அதிகப்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே திவ்யா மிக அருமையாக நேயர்களோட கனிவோடு பதில் கேட்டு பதிவு செஞ்சது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னும், அன்னைக்கு 15 நேயர்கள் கலந்து கொண்டார்கள். அன்னைக்கு மனம் விரும்புது நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் அதன் விரிவான விளக்கம் தனது கணீர் குரலில் பதிவு செஞ்சாங்க. மிக தெளிவு சகோதரிகள் இருவருக்கும் எனது பண்பலைக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கருப்பசாமி, கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத விதி டவுன்ல நிறுத்திருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் 24/7/2026 அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1960 படத்தின் அருமையானது தகவலும் அருமையாக இருந்தது ஆர்ஜே சந்தியா ஜெகன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 72 வயசான எங்களுக்கு மிக ரொம்ப சந்தோஷமான இலக்கியச்சாரல சகோதரர் முத்து அபிஷேகம் ஒட்டக்கூத்தனாரின் தக்காத பரணி நூல் பற்றி முழு விவரம் தந்த அதன் விளக்கமும் மிக அருமை. அன்று பாடல்கள் அனைத்தும் கருத்து மிக்க பாடல்கள். முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் தேனி சுரன்லதா அவர்கள் தாளாட்டு தேர்வு பாடல் கொடுத்து சிறப்பித்த நமது சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 25/6/2026 அன்று பொதுகை தும்பில் சகோதரர் கபில் தேவ், சகோதரி சாய்ரா பானு இணைந்து ஜோக், புதிர், சினிமா வசனம், படகு கதை அவருக்கே உரித்தான புன் சிரிப்புடன் நேயர்களுடன் பதில் பெற்றது அருமை. அன்று இலக்கியச்சாரலில் திருக்குறளும் மருத்துவமும் என்ற தலைப்புக்கு செல்ல தோழி கார்த்திகா அருமையான அன்பு கலந்த சொல் வன்மையுடன் விளக்கம் மிக மிக சந்தோஷம். அன்று சுகமான ராகங்கள் பாடல் நேர் தேர்வு அருமை. சகோதரிக்கும் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் நன்றி எழுதியிருக்காங்க. 25/7/2026 அன்று உங்கள் முதுமையில் இளமை சாத்தியமா தலைப்புக்கு நமது சகோதரர் ஆர்ஜே விஜய் மிக தெளிவான தன் கருத்துக்களுடன் பதில் விளக்கமாக கேட்டது மிக சிறப்பாக அருமை. அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்ரீ கோமதி பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் அதன் விரிவான விளக்கங்கள் என்று மிக தெளிவாக புரிந்தது சகோதரருக்கும் சகோதரிக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இன்னொரு ஒரு 3 கடிதம் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 27/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பெற்றோரை நினைத்து வியக்கும் குணம் என்ற தலைப்பில் சகோதரி லிசி ஜெகன் தனதுக்கு எடுப்பான குரல் வணக்கம் என்று நேர்களுடன் பதில் கேட்டது மிக அருமையாக இருந்தது. அன்று மனம் விரும்புதே பகுதியில் சகோதரி ரியா தனது கணீர் என்ற குரலில் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் மிக விளக்கத்துடன் அன்று நிகழ்ச்சி அற்புதம். அன்பின் வரிகள் பகுதியில் சகோதரி லிசி ஜெகன் நேர்களுடன் கடிதங்களை மிக அன்பான முன்னுரை கொடுத்து கருத்துக்கள் மிக மிக அருமை. கடிதங்கள் ஒருவர் விடாமல் எங்கள் கடிதம் படிக்கப்பட்டது மிக்க சந்தோஷம் சகோதரிகள் இருவருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடிதம் தான் என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, 28/7/2026 அன்று எழுதியிருக்காங்க. நமது பண்பலில் காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கிலத்தின் ஒவ்வொரு சொல் வார்த்தை விளக்கம் அருமை, மிக அருமை, நிறைவில் பழமொழிகள், நெல்லை சிந்தினால் அள்ளலாம், சொல்லை சிந்தினால் அள்ள முடியாது என்ற விளக்கம் அருமை. அன்று 8/5 அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் செட்டில்மெண்ட் ஆவணம் அதன் சட்ட விளக்கம் பற்றி மிக பயனுள்ள தகவல்கள் தந்தார்கள்.

பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதமாக 27/7/2026 அன்று பொதுகை தும்பியில் சகோதரி பேச்சுக்கலை அரசி சுமித்ரா சுபகலா இருவரும் வெகு மாதங்களுக்கு பிறகு இணைந்து ஆரம்பமே வெகு கலகலப்புடன் அன்று 1 மணி நேரம் சகோதரியோட சிரிப்பு சிந்தனை என்று வயதான எங்களுக்கு அன்று மிக சந்தோஷம். ஏற்பாடு செய்த இயக்குனர் அவர்களுக்கு அன்பான நன்றி. அன்று படமும் பாடலும் பகுதியில் 1961 அரிய பாடல் அதன் அரிய தகவல்கள் கொடுத்து அன்று 1 மணி நேரம் பாடல் அனைத்தும் அருமை சகோதரிகள் இருவருக்கும் பாராட்டுக்கள் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி வசந்த் கருப்பசாமி முத்து சௌமியா மேலரத விதி டவுன்ல இருந்து. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒன்னிமினன் குரல்ல ஜானகி குரல்ல.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

கார் வந்து அந்த கடிதத்தை வாங்கி வாங்கி பாட்டி அதை பாஸ்து வாஸ்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அதை பக்கத்தில் இருக்கிற பையனை கூட்டு வாசிக்கும் போது, என்ன எழுதியிருக்கா என் பையன் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என் நினைவுகள் எப்போவுமே உங்களை சுற்றி தான் இருக்குமா, நீங்கள் சாப்பிட்றீங்களா, தினமும் உங்களை நினைக்கிறேம்மா, அவங்க இப்போ நீங்கள் உங்களோட சிரிப்பு தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம். இதை அந்த கடிதத்தை படிக்கும்போதெல்லாம் அந்த பாட்டியோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா. கையில் கிடச்சது என்னவோ சின்ன காகிதம் தான், ஆனால் அது வந்து தன்னோட மகனோட அன்பை முழுசுமாக தருது. அன்போடு எழுதக்கூடிய ஒரு சின்ன கடிதம் கூட 1000 வார்த்தைகளை பேசும் தானே. எஸ், இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். இதே மாதிரி நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கருத்துக்களை எழுதிட்டு நிலைய இயக்குனர் அவர்கள் அன்பின் வரிகள் பகுதி ஆல் இண்டியா ரேடியோ பாளையங்கோட்டை திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற அந்த முகவரிக்கு நீங்கள் லெட்டர் எழுதி போட்டீங்க அப்படின்னா, அந்த லெட்டரை நாங்கள் கண்டிப்பாக அன்பின் வரிகள் பகுதியில் வாசிப்போம். அங்கே வாசிக்க நீங்கள் எல்லாருமே கேட்டு மகிழலாம். அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, முல்லக்காட்டிலேருந்து பாபு, எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க எழுதின, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காட்டிலேருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க எழுதின கடிதம் தான் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 24/7/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சமூக ஊடகங்கள் தனிமையை அதிகப்படுத்துகிறதா நட்பு வட்டாரத்தை அதிகரிக்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் நாம் சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துவதில்தான் இருக்கிறது என்றும், ஒவ்வொருவரும் அவர்களது தனிமையை எப்படி பயன்படுத்தி வெற்றி கொள்கிறார்கள் என்பதில் அதன் பயன்கள் விளைகிறது என்பதை பற்றி அழகாக உதாரணத்தோடு எடுத்து சொன்னது ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. மிகச்சிறப்பு நல்ல நிகழ்ச்சியை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு சகோதரி திவ்யா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 26/7/2026 என்று ஆனந்த பூங்காற்று தந்தவனம், அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது, கலந்து கொண்டு பேசி ஒவ்வொரு நேயர்களும் தங்கள் வாழும் வாழ்க்கையில் தாங்கள் இன்னும் அனுபவித்து வரும் பருவம் எது என்ற நிகழ்வின் பக்கம் சுவைப்பட மகிழ்வுடன் கூறி சென்றார்கள். ஒரு சிலர் கல்லூரி பருவம், பள்ளி பருவம், குழந்தை பருவம் என தங்களுக்கு பிடித்த பருவம் பற்றி அழகாக சொன்னது மிக சிறப்பு. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு வாழ்த்துக்கள். சகோதரி பிரேமி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு முல்லக்காட்டிலேருந்து பாபு சார், எஸ்பி பாபு சார் அண்ட் சரஸ்வதி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் தான். 27/7/2026 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களது பெற்றோரை நினைத்து இன்னும் நீங்கள் வியக்கும் குணம் என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களது பெற்றோர்கள் செய்த செயல்களை, தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நிகழ்வின் பக்கம் அழகாக கூறி சென்றது, ரசிக்கும்படியாக அமைந்தது, மிகச்சிறப்பு உழைப்பு, பிறருக்கு கொடுத்து உதவுவது, அதை நாங்கள் இன்னும் கடைபிடித்து வருகிறோம் என்றும் பெருவுடன் கூறி சென்றார்கள். நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி லிஸ்ஸி ஜெகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொன்று என் கையில் இருக்குது. 27/7/2026 அன்று மாலை பொதுகை தும்பி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம், ரொம்ப நாள் கழித்து ஒன்று சேர்ந்த ஆர்ஜிக்கள் சுபக்லா மற்றும் சுமித்ரா இருவரும் பட்டையை கிளப்பிட்டாங்க. 1 மணி நேரம் போனதே தெரியல. இருவரது காம்பினேஷன் மிகச் சிறப்பு. இந்த ஜோடியை பிரித்து விடாதீர்கள், வாரம் ஒரு நாள் தவறாமல் கொண்டு வாருங்கள். கலகலப்பாக நகைச்சுவை நிகழ்வை கொண்டு சென்றார்கள். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காட்டிலேருந்து எஸ்பி பாபு சாரும் சரஸ்வதி அம்மாவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன திரைப்படத்திலிருந்து தெரியுமா? சீரன் பாண்டியன் திரைப்படத்திலேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயில்பட்டியிலிருந்து ஏ குமார் சார் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்கள், உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து உங்களை நாங்கள் நலம் விசாரிச்சுக்கிறோம். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 27/7/2026 திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் பெற்றோரை நினைத்து இன்னும் வியக்கும் குணம் பற்றி நேர்கள்

பேச்சு பிரமிக்க வைத்தது. அனைத்து நேயர்களுக்கும் எத்தனை முறை பாராட்டுகள் கூறினாலும் அதற்கு இணையாகாது. விருந்தோம்பல் இரக்கம், தொழிலின் அணுகுமுறை, சேமிப்பு, அன்பு, கடனில்லா வாழ்வு, கோபம் கூடாது, கல்வி, பொறுமை, ஏமாற்றக்கூடாது, தர்ம சிந்தனை, விருந்தோம்பல், பெருந்தன்மை, தன்னம்பிக்கை, நம்பிக்கையுள்ளவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நமது தோட்டத்தில் விளைந்த காய்கறி கீரைகள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது போன்ற அனைத்தும் கிடைத்திருப்பவர்கள் பொற்குணங்கள். இதன்படி நாமும் நடப்போம். நமது குழந்தைகளுக்கும் இதன் மூலம் வழிகாட்டி மனித நேயங்களை வளர்ப்போம். தலைப்பு தந்து பெற்றோர்களை நினைக்க வைத்த சகோதரி லிசி ஜேன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் குமார் சாரோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 27/7/2024 திங்கள் இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது TMS மற்றும் அவருடன் பாடிய அனைத்து பழைய பாடகி அனைவரின் பெயர்களும் எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் என தெளிவாக குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து அனைத்து பழைய பாடல்களையும் இனிமையான பாடல்கள் இனிமையாக அமைத்துக் கொடுத்த மதிப்பிற்குரிய சிங்கம்பாறை அமிர்தம் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஒரு மணி நேரமும் நொடிப்பொழுதில் சென்று விட்டதாக தோன்றியது. மீண்டும் நன்றியுடன் பாராட்டுக்கள். சிறப்பு சேர்த்த நமது சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் குமார் சார் கோயில்பட்டிலிருந்து அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 29/7/2026 புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் ஆலோசிக்க வேண்டிய விஷயம். தலைப்பில் நமது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். பிறருக்கு கொடுப்பது வாங்குவது, குழந்தைகள் வளர்ப்பு, குடும்ப செலவு, செம்பு போன்ற முக்கியமானவை மனைவியுடன் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க்கை துணைதான் குடும்பத்தின் ஆணிவேர். குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வழிநடத்தும் வழிகாட்டி. அவர்களுடன் துணையுமாய் கட்டாயம் ஆலோசனை செய்து எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் தமது வெற்றிக்கு துணையுடன் ஆலோசனை பண்ண தலைப்பு அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 29/7/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் இன் அடிஷன் டு இந்த மூன்று சொற்களையும் எங்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தலாம் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்க முடிந்தது. அன்று ஆங்கிலத்தில் பெரிய எளிய வார்த்தைகள் அமைக்க முடியும் என்று தெரிந்து கொண்டோம். அடுத்து பழமொழி இக்கறிக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற அந்த பழமொழியும் சிறப்பாக இருந்தது. சிறுவர்களை கே தாமஸ் அவர்களுக்கு நன்றி பாராட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததான் அவங்களோட கடிதம் தான் குமார் கோயில்பட்டிலிருந்து அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குநர்களுக்கு வணக்கம் எழுதிட்டு 28/7/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 5 to 6 மணி வரை 1962 வெளிவந்த பழைய திரைப்படங்கள் பாடங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் அதில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் அவற்றின் கதாபாத்திரங்கள் மற்றும் திரைப்படத்தின் கருத்துக்கள் எல்லாவற்றையும் தெரிவித்து ஒளிபரப்பிய காலத்தில் அந்த அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழும் பாராட்டுக்கள் அருமை, அந்த அதாவது ட்ரிபிள் பாராட்டுக்கள், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவங்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் தண்ணறிட்டு கிடக்கேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, அதில் எனக்கு வந்து கொஞ்சம் எழுத்து மறைஞ்சு போச்சு. அடுத்ததான் என்ன, யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்புலன் ஆதிக்கவி பழையங்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்பின் வரிகள் பகுதியில் லிசிஜகன் அவர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அருமையான தலைப்பை கொடுத்து இனிமையான கருத்துக்களோடு இதமான சொற்கள் கலந்து பேசிய விதம் ரசிக்க வைத்தது. சகோதரி அவர்களுக்கு இனிய பாராட்டுக்கள். தங்கள் இப்படியே பேசுவீர்கள் நன்றாக உள்ளது, நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தங்களுக்கும் ஜெமிமா அவர்களுக்கும் இனிய பாராட்டுக்கள். உங்கள் கூட்டணி நன்றாக உள்ளது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நெல்லை பண்பலையின் அன்பின் வரிகள் பகுதி நேரம் மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்கும். 2 மணி என்பதால் கேட்க முடிவதில்லை. இதை நிலைத்தால் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பாளர் மிக சிறந்த தலைப்புகளை கொடுத்து ரசிக்க வைக்கிறார்கள். இந்த வாரம் அந்த மேரிலிசி தலைப்பு சூப்பர், அதோடு சொன்ன நல்ல தகவலுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. மேரிலிசி ஜெகனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மறுபடியும் எழுதியிருக்காங்க. செம்புலன் ஆதிகவி பழையங்கிட்ட இருந்து மேரிலிசியோட பயங்கரமான ஃபேனாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த லெட்டர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 27/2026 11 மணிக்கு பேசிய அறிவிப்பாளர் ஜெமிமா அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னும், தங்கள் கருத்துக்களை சொல்லிய விதம் பாராட்ட தோன்றுகிறது. தங்களுக்கு இனிய பாராட்டுக்கள். நீங்கள் ஒளிபரப்பும் பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக அருமை. தங்களுக்கு நன்றியுடன் நன்றி கலந்த பாராட்டுக்கள். தங்கள் பாடல் தொகுப்பு ரசிக்க வைத்தது உங்களுக்கு இந்த நன்றி. உங்கள் பயணம் தொடரட்டும் என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயர்கள் இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தேவா திரைப்படத்திலிருந்து

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:31. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பி முருகன் மேலச்சேவிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, எத்தனாம் தேதி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த தேதி எங்கே போட்டிருக்காங்க, 1000. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர்

அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் நலம் நலம் வணக்கம் நலம் நலம் அறியாவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் உங்களோட நலத்தை அறிய ரொம்பவே ஆவலாக இருக்கும். 22/7/2026 அன்று மதியம் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் விட்டமின் பி சத்து நிறைந்த உணவு முறைகளை பற்றி நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது நெல்லை பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள். அடுத்தது என்னென்னா 23/7/2026 அன்னைக்கு மதியம் 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை விறுவிறுப்பாகவும் நல்ல வேகமாகவும் வாசித்தார்கள். இடையிடையே சின்ன சிட்டுக்குருவி கதை, கண்ணாடி கதை என்று 2 கதைகள் சொன்னார்கள். நன்றாக இருந்தது. நேயர்களின் அன்பான கடிதங்களை வாசித்த சகோதரி சுட்டிப்பன் ஜோனாவுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயில்பட்டி சகோதரி குமார் அவர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் இப்போது வருவதில்லையே, அவர்கள் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சிக்கு போய்விட்டார்கள், ஆகையால் சுகமான ராகங்கள் தொகுப்பு பாடல்கள் வரவில்லை. அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் வந்தால் மிக இனிமையாக இருக்கும். அதே மாதிரி குற்றாலம் சகோதரர் அம்பதவாணன் அவர்களும் இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் பாடல்கள் வரவில்லை என புதுகுத்தும்பி நிகழ்ச்சிக்கு புதிர் போட்டு பேசி வருவதால் இந்த சுகமான ராக நிகழ்ச்சி தொகுப்பிற்கு வரவில்லை போல் தெரிகிறது. 2 சகோதரர்களும் தொகுப்பில் வந்த பாடல் மிக இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் முருகன் சார் வந்து உங்களோட பாடல்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. கே கே தாமஸ் சார் அண்டு குற்றாலம் அம்பலவானன் 2 பேரும் வந்து எழுதுங்க அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் முருகன் சார் மேலச்சிவலேருந்து முருகன் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 24/7/2026 அன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தாளாட்டு என்ற ராகங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பானது. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இரவு நேரங்களில் இப்படி பாட்டுகள் கேட்பது எவ்வளவு இனிமையாக இருக்குது. இப்படி பாடல்களை தொகுத்து வழங்கிய தேனி சகோதரி ஸ்வர்ணலதா அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றி நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 24/7/2026 அன்று காலை 10:00 மனவர் முதல் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக இருந்தது. நல்ல தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள், நிலைய இயக்குநருக்கு பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே அவங்களோட கடிதம் தான் 24/7/2026 அன்று மதியம் 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் கரிய பழத்தை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ட்ரிபிள் பாராட்டுகள், நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. இளைய இயக்குனர் அவர்களுக்கும் பாராட்டுகள், மிக்க நன்றி நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 27/7/2026 அன்னைக்கு மாலை 4:00 புதிய தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சூலமங்கலம் சகோதரர் சுபகலா சுமித்ரா அவர்கள் 2 வந்தாலே புதிய தும்பி நிகழ்ச்சி நன்றாக இருக்கும். முள்ளக்காடு சகோதரர் பாபு, குற்றாலம் சகோதரர் அம்பலவானன் அவர்கள் வந்தாலே 4 5 என்று வார்த்தை புதிர் போட்டு பேசுகிறார்கள். அது நன்றாக இருக்கிறது. நேரம் தான் போகிறது. வார்த்தை விளையாட்டுக்கு பதில் வேற கதைகள் சொன்னால் மிக நன்றாக இருக்கும். இவர்கள் வார்த்தைகள் விளையாட்டில் கண்டுபிடிக்க இயலாமல் போகிறது. காரக்குறிச்சி சகோதரர் கிருஷ்ணன் வந்தால் போதும், அவர்கள் வீட்டில் உள்ள கதையை பேசி சமாளித்து வரி விடுகிறார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலையரசி சுபகலா அவர்களுக்கும் சகோதரி சுமித்ரா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 27/7/2026 அன்னைக்கு காலையில் 10:00 மனவர் முதல் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து 27/7/2026 அன்னைக்கு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பழம்பெரும் பின்னணி படையான ஜமுனா ராமணி, ஜிக்கி, எல்லாரீஸ்வரி, MS ராஜேஸ்வரி, பானுமதி, ராதா, ஜெயலட்சுமி இப்படிப்பட்ட பாடகிகளோட TM சவுந்தரராஜன் சேர்ந்து பாடிய பாடல்களாக வந்தன. பாடல்கள் அனைத்தும் முக்கணியில் தேனூற்றி சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சிங்கம்பாறை சகோதரர் S அமிர்தம் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் 102.6 FM வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட கடிதம் என்ன அப்படின்னா 27/7/2026 அன்று மாலை 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1961 வெளியான திரைப்பட பாடல்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன. ஒவ்வொரு படத்தின் கதை வசனம் சொல்லி அந்த படத்திலிருந்து பாடல்கள் வந்தன. பாட்டுக்கள் அனைத்தும் மிக இனிமையான இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பேச்சுக்கலை அரசி சுபகலாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள், பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி முருகன் சார் மேலே சேவலிருந்து இதோ அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்

0: ஹாப்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து டீச்சர் சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுமி தன்னோட அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. எழுதிட்டு டீச்சரும் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை அந்த கையில் அந்த லெட்டரை வச்சுட்டே தூங்கிடுது. திடீர்னு அப்பா ராத்திரி இல்லை, அந்த பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த அப்பா அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அப்பா நீங்கள் எனக்காக நாள் முழுதும் வேலை செஞ்சிட்ருக்கீங்கப்பா, நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வர்றீங்க. சில நாள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வாங்கி தர்ற பொம்மைகளை விட நீங்கள் என் கூட செலவிடக்கூடிய அந்த 10 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா, நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதினேன். அதை பார்த்தோடனே அவங்க அப்பாவோட கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சான். மறுநாள்லேருந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் மகள்கிட்ட நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்துடுவார். ஆமாங்க, ஒரு சின்ன கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதக்கூடியது கிடையாது, அது அன்பு அப்படிங்கிற மயிலையும் இதயத்தின் மொழியிலையும் எழுதப்படுது. உங்களோட கடிதங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடையாம்புலி சுதா பால்ராஜ் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 24/7/2026 அன்று காலை 10:02 மனமிருமதை நிகழ்ச்சி நீர் விருப்பம் பாடல்களோடு நிகழ்ச்சி வளம் வந்தது. கர்நாடகாவில் உள்ள கோயில்களின் இசை தூண்கள் பற்றிய தகவல்கள் மிக அருமையாக எடுத்துரைத்தார் ரியோ அவர்கள். தூணை தட்டும் போது ஒவ்வொரு விதமாக இசைக்குமாம் என்றார். அருமை ரியோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உடையாம்புலியிலேருந்து சுதா பால்ராஜ் எழுதியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கடிதம் என்ன அப்படின்னா, 25/7/2026 சிநேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் பின்பற்றக்கூடிய ரகசிய சேமிப்பு யுக்திகள் என்ன என்ற தலைப்பில் சிநேகிதிகள் சேமிப்பு பற்றி மிக அருமையாக கூறினார்கள். விஜய் அவர்களுக்கும் கபில்தேவ் அவர்களுக்கும் என்ட்ரி பாட்டு அருமை, அழுக்கு சட்டை போட்டாலும் அழகா தெரியும் ஆணழகன் என்ற பாட்டு சூப்பர் சூப்பர், இடைக்கால பாடல் அருமை, நிகழ்ச்சியும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேனியிலேருந்து ராணி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 24/7/2026 அன்று 10:00 நேயர் தேர்வில் தாளாட்டு என்ற தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். பாடல்கள் அனைத்தும் அருமை, வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிலைப்பண்பலைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் எழுதியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக யாரோட கடிதம் அப்படின்னா, ஸ்வர்ணலதா தேனியிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 20/7/2026 அன்று சர்வதேச சதுரங்க நாள் அன்று சதுரங்கத்தை பற்றியும் தகவல்களும் கேள்விகளும் மிக அருமை, வழங்கிய நமது பண்பலை நெல்லை அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகள் பல என்று சொல்லியிருக்காங்க. அதோடு 24/7/2026 அன்று நேய தொகுப்பு எனது தொகுப்பை தேர்வு செய்து ஒளிபரப்பு செய்த நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிமா, உங்களுக்கும் நிறைய கடிதங்கள் வந்துருச்சு, நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. குணா திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் குரலை மற்றும் ஜானகி குரலை பாடல் இதோ.
4: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
5: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மஞ்சளீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்பலி மரியதாஸ், மம்சாபுரம் மீனா, நெல்லை மாவட்டத்தில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 27/7/2026 அன்று நேயர் தொகுப்பாக சிங்கம்பாறை அமிர்தம் அவர்கள் TMS-உடன் பல பாடகிகள் பாடியதை தேர்வு செய்திருந்தார். அனைத்து பாடல்களும் ஓல்ட் அண்ட் கோல்டு என்பதை மீண்டும் கேட்டு ரசித்தோம். அவருக்கும் அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும், மெருகூட்டிய முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, எம் பாண்டியன் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, நிலைய இயக்குனர் அவர்களுக்கு நிலைத்து எல்லோரோடும் நலம் நலமறியாவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சார், 26/7 நலம் தானா கேட்டேன். முதியவர்களின் விழிப்புணர்வு பற்றி அறிவிப்பாளர் பூபாலன் என்று நினைக்கிறேன் கூறியது அருமை. 102.6 அதிக நேரம் முதிர் வயதுள்ளவர்கள் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறோம், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய கரிசல் குளம் ரிட்டையர்டுன்னு நினைக்கிறேன் யார் எழுதியிருக்காங்கன்னா, பாரதி ராஜா என்ற பாண்டியன் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு கடிதம். அடுத்ததான் யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, பகவதி சிங்கி குளத்துலேருந்து பகவதி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மதிப்பிற்குள்ளே நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவரும்

வணக்கம். நலம் நலம் அறியாவல். 27/7/2026 அன்று மதியம் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் நம் மனதுக்கு பாரமாக இருக்கும் நேரத்தில் யாரிடத்தில் தொலைபேசி வாயிலாக சொல்வீர்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு சகோதரிகளும் நமது மிக அருமையாக சொன்னார்கள். முதல் சகோதரி பேசின மாதிரி யாரிடத்திலும் சொல்லாமல் இருந்து ஏதோ ஒரு நாவல்களை படித்துவிட்டு மனதை தேர்த்திக் கொள்ளலாம். எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட நமது பாரத்தை, ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு அதன் பிறகு நம்முடைய மனதை தேர்த்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று நினைத்து தேர்த்தி கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, நன்றி, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததான், யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அழகான கடிதம், ஒரு இன்லேண்ட் லெட்டர் தான். ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சுமித்ராக்குள்ளே சுபகலான்னு எழுதியிருக்கு. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. ஒரு இன்லேண்ட் லெட்டர் ஃபுல் அவங்களோட நேம் மட்டும் தான் எழுதிருக்கு. அப்படி என்ன எழுதிருக்கு அப்படின்னா, 27/7/2026 மாலை 4 மணி பொதுகை தும்பில் சுபகலா சுமித்ரா நன்றாக சிறப்பாக நகைச்சுவை விளையாடினார்கள், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எழுதுனது மட்டும் இல்லை, நேயர்களுக்கு ஒரு பணிவான அன்பான வேண்டுகோள், பொதுகை தும்பி என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க கேள்விகளை கேட்டு அறிவிப்பாளர்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க வேண்டாம். இது நகைச்சுவை நிகழ்ச்சி எனவே நகைச்சுவை, எங்கள் மனசை எப்படி புரிஞ்சிருக்காரு பாருங்க சார். நகைச்சுவை நிகழ்ச்சி எனவே நகைச்சுவை கேள்விகளை கேட்டு அனைவரும் சிந்திக்க சிரிக்க வைப்போம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 27ஆம் தேதி மாலை 5 மணிக்கு 1197 கிலோஹெர்ட்ஸ் சின்ன கோயில் சித்ரா பாடல்களை, சின்ன கோயில் சுமித்ரா ஒளிபரப்பாடல், நன்றி, சூப்பர் சாங், நன்றி குத்தாலிங்கம், தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம் சார் எழுதியிருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்காக இவ்வளோ மெனக்கிட்டு கடிதம் எழுதுறதுக்கு உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைவாக சொல்ல வர்றது நான் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான், அவன் வந்து ஒரு 10 வயசு இருக்கும். ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம வீட்டில் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பான். ஒரு நாள் அவங்க அம்மா வந்து உடல்நிலை குறைவானால ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்களாம். அம்மாவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அப்போ அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான், அன்புள்ள அம்மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா, நீங்கள் இல்லாத வீடு ரொம்ப எம்டியாக இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இனிமேல் நான் கேட்குறேம்மா, சாப்பிடாமல் அடம்பிடிக்க மாட்டேம்மா, நல்லா படிப்பேம்மா, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு எழுதியிருந்தானா. அந்த கடிதத்தை படித்த உடனே அம்மாவோட கண்கள் அப்படியே கலங்கி போச்சான். மருத்துவர் கொடுத்த மருந்து உடலை குணப்படுத்துச்சோ இல்லையோ, அந்த அம்மா அந்த கடிதத்தை பார்த்த உடனே உடனே மனசளவில் குணமாகி உடனே சீக்கிரமே வெளியே வந்துட்டாங்களாம். மருந்துகள் வந்து காயங்களை ஆச்சலாம், ஆனால் உங்களோட அந்த அன்பான கடிதங்கள் தான் எங்களோட மனதாத்துது. அதனால் மறக்காமல் கடிதம் எழுதுங்க நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணையலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. கல்கி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டுட்டு எப்போவுமே ஜாலியாக இருங்க.

தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெஹராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்திய

இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, உன்னிட்டி ஹுடா, தேவிகா ஷிகாக் மற்றும் கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு என்னென்ன பாடல்களை நான் கேள்விகளாக கொண்டு வந்திருக்கேன், யாருடைய பாடல்களை கேள்வியாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ணன் நாயர், சாந்தகுமாரி, சித்ரா இவங்களுடைய பாடல் தான். யாருன்னு தெரியலையா? கேஎஸ் சித்ரா, நம்ம சின்ன கோயில் சித்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய பாடல்களை தான் இன்னைக்கு நான் வந்து கேள்வி பாடல்களாக கொண்டு வந்திருக்கிறேன். நேர்களாக நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய பாடல்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 0462-25611-32 அப்படி இல்லாட்டி 2561-1333 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியிலே நேராங்க. முதல் நீயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கிறேன் பத்மா. ஓகே, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா? ஓகே கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? அதேதான், சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் பத்மா.
1: நன்றி மேடம்.
0: சோ பத்மா சூப்பரா அந்த பாடல கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில நீராங்க எடுத்த நேயர் வணக்கம். நல்லமா இருக்கிறேன்,
2: நீங்க
0: எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான பாடல்

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியலையா மேடம்,
0: அதான் புது பாட்டா கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேக்குறீங்க அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: ஆமா கொடுங்க மேடம்.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சரி, இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சா கால் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் வந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரலில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள்.

0: நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பிற்பகல் 3:12 நிமிடமாக நினைஞ்சிருக்கிறோம். FM ரெயின்போ 102.

0: பாடின பாடல்களை தான் கேள்வி விழா கொடுத்துட்ருக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார், ஏற்கனவே ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், அது உங்களுக்கு
1: ஆமாம், அது
0: தெரிஞ்சிருந்ததா?
1: நாணயம் படத்தில் நான் போகிறேன் மேலே மேலே அந்த பாடல் பிரசன்னா சிபிராஜில் அடித்த.
0: ஆ, அதே தான், அதே தான். சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பராக அந்த பாடலை கண்டுபிடிச்சாங்க. நாணயம் திரைப்படத்துலேருந்து எஸ்பிபி, அப்புறம் உங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா அவங்க பாடின ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டிருந்தோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நலமா இருக்கிறேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு
2: நினைக்கிறேன்.
0: ஓகே மேடம், ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.
3: வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற

சொல்லுங்க பாப்போம் என்ன பாட்டுன்னு. அடடா பாட்டாவே பாடி காமிச்சிட்டீங்களா, வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான பாடல் இல்லையா, நம்மளுடைய மனதை வருடக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் அழகாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. அடுத்ததா என்ன பாடல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்களும் ஆவலாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, துள்ளாத மனமும் தொள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers Varangum, Adi Tangat Thiruvizha, Sirappu Salugaiyaga, Puriya Thanganagai மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 3:21 கேட்டுட்டு திரையருவி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு கே சித்ரா அவங்களுடைய பாடல்களை தான் கேள்விகளாக கொடுத்துட்டு இருக்கிறோம். மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஒரியா, ஹிந்தி, அசாமி, வங்காளம் இப்படி பல இந்திய மொழிகளில் பாடினதோடு மட்டும் இல்லாமல் மலாய், லத்தீன், அரபிக், சிங்களம், ஃப்ரெஞ்சு இப்படி பல உலக மொழிகள்லையும் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் வந்து தேசிய திரைப்பட விருதுகளில் உங்களுக்கு 6 விருதுகள் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு பாடலை தான் அடுத்து நம்ம கேள்வியாக கொடுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் நேராங்க நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் குடலிருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
2: முக்கூடல இருந்து மாரியம்மாள், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேட்கலாமா? ஓகே, கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: தந்தானே வருது, அதான் பார்த்து தெரிய மாட்டேங்க.
0: இவங்க கஜோல் நடிச்சிருப்பாங்க, பிரபுதேவா நடிச்சிருப்பாங்க, அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்க. இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, தெரியல அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, அடுத்த நேருக்கு அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா? சரி ஓகே, கேட்ட பாடல் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஆறுமுகராஜ். உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா, என்ன பாடல்னு? ஓகே, நீங்களும் பாடியங்க. மின்சார கனவுல இருந்து மானா மதுர மாமர கிளையிலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல்.
2: கேள்வி என்ன?
0: கேள்வி என்ன, அதுக்குதான் பதில் சொல்லிட்டீங்களே, ஊலல்லா சொல்லி. ஓகே சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: ஸோ சூப்பரா கண்டுபிடிச்சாங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இந்த மானாமதுர மாமரக்கிளிலே ஊலல்லா மின்சார கனவு, இந்த திரைப்படத்துக்காக ஒரு தேசிய விருது கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து, அந்த பாடலுக்கு ஒரு தேசிய விருது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிந்து பைரவி திரைப்படத்துலேருந்து பாடல்களுக்கு அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு. 6 தேசிய விருதில் 3 தேசிய விருது நம்மளுடைய தமிழ் படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2, ஒரு மலையாளம் அப்புறம் ஒரு ஹிந்தி பாடலுக்கும் அவங்களுக்கு விருது கிடச்சிருக்கு. இது போக அவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. 6 தேசிய திரைப்பட விருதுகள், பல தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள், பல மாநில விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம இந்திய குடியுரிமை விருதுகளில் முக்கியமானது இந்த பத்மஸ்ரீ, பத்ம விருதுகள்லாம் சொல்லுவாங்க. 2005 பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2021 பத்ம விபூஷன் விருதும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பாம்பே படத்தில் இவங்க பண்ண கண்ணாளனே அப்படிங்கிற பாட்டு யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த பாடலோட ஹிந்தி வெர்ஷன் கெஹனா ஹி கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். ஸோ அதையும் இவங்க கே சித்ரா அவங்க தான் பாடியிருக்காங்க. அந்த ஹிந்தி வெர்ஷன் பாடலை வந்து நீங்கள் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பாட்டு கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேவுடைய ஒரு பத்திரிகை நிறுவனம் த கார்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா, உலகம் முழுக்க எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை, உலக அளவிலும் பல அங்கீகாரங்கள் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க பிறந்த நாள் வந்து இந்த ஜூலை மாதம் தான், ஜூலை 27 1963 பிறந்தாங்க. அவங்களுடைய பாடல்களை இன்றைக்கி நம்ம கொடுத்தோம், நேர்களை மட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நிறமாலை 4 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சி இன்னைக்கு வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் சுமித்ரா.
0: புன்னகை அரசி சுமித்ரா அப்படின்னு
1: சொல்லுங்க.
0: ஆமா, வரும்போதே அப்படி ஒரு புன்னகையோட வந்திருக்கிறீங்க. என்னடா முத்து செதுருதா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, நேர்களே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நிலையின் முன்னிணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே நேர்களும் விளையாட ஆர்வமா வந்துட்டாங்க. நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: யார்? தூத்துக்குடி மாவட்டம் எலந்தப்பட்டியிலிருந்து மாரியம்மா.
1: எலந்தப்பட்டி மாரியம்மா. என்ன இப்படி ரேடியா அதிருது?
0: நீங்க என்ன பாட்டு கேக்க போறீங்களோ நாங்க பயத்துல உட்கார்ந்துகிட்டு
2: இருக்கேன்.
1: கேளுங்க.
0: பாத்துருவோமா? தயாரா இருக்கீங்களா? கேள்வி கேக்குறீங்களா?
1: பாட்டு
0: இந்த பாட்டு பாடலாம்.
1: ஏதாவது பாடுமா?
0: ஏதாவது ஒரு பாட்டு.
1: பிடிச்ச பாட்டு.
0: அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்
1: காற்றிலும் மழையினி

0: அமைதியான நதியினிலே ஓடும், ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்.
1: வாங்க
2: கேள்வி கேள்வி,
0: ஓகே கேள்வி கேட்க ரெடியா?
2: நீதான்
0: நான் தான் கேட்கணும். சரி சரி, ஒருத்தங்க வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்களாம், ஆனால் அந்த மீனை சாப்பிட்டு அந்த மீன் குழம்பை சாப்பிட்டு பார்த்தா இனிப்பாக இருந்துச்சான். ஏன்
2: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல இல்ல, ஏங்க இதாவது மீன் பெயரை யோசிங்க.
0: ஆமா,
2: 40 செகண்ட் போட்டுவிடு.
0: ஆமா, உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு.
2: ஏங்க ரொம்ப ஈஸி,
1: குளு கொடுங்க.
2: குளு வந்து எப்படி, அது ஒரு இனிப்பு, எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: ஒரு ஸ்வீட்டோட பேரு தான், அதுதான் அந்த மீனோட பேரும் கூட.
2: யாராலையும் கொடுக்க முடியாது.
0: அது வந்து கலர் கலராகவும் இருக்கும்.
2: சொல்லக்கூடாது.
0: இல்ல இல்ல, இது வந்து ஒரு இனிப்போட பேரு, அதுதான் அந்த மீனுக்கும் அதுதான் பேரு.
2: 2 in 1.
0: நம்ம ஊர்ல அந்த ஸ்வீட்டும் ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும்.
2: ஆமா, இதுக்கு மேல யாரா க்ளூ கொடுத்தா
0: முறுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிவாங்க.
2: கடவுளே, இப்படி யாரா க்ளூ கொடுப்பாங்க?
0: சொல்லுங்க. நானும் வருங்காலத்துல ஒரு பெரிய பாடகியா வந்தாலும் வந்துருவோம் போல. ஆமா ஆமா, அடுத்த நேர் யார் அப்படிங்கறத சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜெகமே தந்திரம் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க பொதுகை தும்பி. அடுத்ததாக வந்து சுமித்ரா கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நேர்கள் கேள்வியோட தயாராக வந்திருப்பாங்க. இது யாரு அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். வாங்க வாங்க. சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். காலையில இருந்து ஒண்ணு அப்படி சாரல்ல
1: எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வாயால் அவர் பேர் சொல்லி
3: கேட்கணும்.
1: இந்த அடைமொழிக்காக தான் காத்திருக்கிறேன்.
2: வேற காத்திருக்காங்களா என்னன்னு கேள. ஏன்னா மண்ண பொண்ணாக்கி தரல.
1: ஆமா,
2: லைன்ல இருக்கிறாங்களாம்.
1: வாங்க, கிலோ கணக்குல அள்ளிட்டு போங்க அப்படிங்கறாரு.
2: நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் கேக்கணுமா? தம்பி, நான் கடைக்குட்டி தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வந்து இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கறேன், சரியா? ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை வந்து 40 செகண்ட் வரைக்கும் நீங்க சொல்லணும், சரியா? இப்ப வந்து நம்மள தானே எப்ப பாரு கொசு கடிச்சிட்டே இருக்குது. நம்ம டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கோம், அதை அப்படிதானே? ஸோ அந்த கொசு வந்து அவங்களுடைய தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ஒரு 40 செகண்ட்ல என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க கொசுவா மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பாப்போம்.
2: கொசு
1: உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு.
3: ஐயா, தலைவர் அவர்கள் நம்ம மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னால நம்ம கடிக்க போனா வந்து விரட்டி விட மாட்டாங்க. கிட்ட போய் நானும் காதுக்குள்ள வந்து அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க. கை கிட்ட போனாலும் ஒரு அடி அடிச்சு வச்சுருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி, இந்த மனுஷர்கள் சொல்ல நம்மள பாட்டி வதக்கியது பாருங்க. இப்ப டாக்டர் போனா என்னன்னா 100-200 கொடுத்து ஊசி போடுவாங்க. நம்ம என்ன மக்களுக்கு ஊசி
2: போடுவோம்
3: அடிக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து என்னன்னா கூட்டம்லாம் கூடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற நிறைய பேர் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்லுதாங்க, பெண் கொசு தான் நம்மள கடிக்கல, ஆண் கொசு கடிக்கலன்னு அவங்களுக்கு வேற அவார்டு கொடுக்க போறாங்க. பெண் கொசுக்கும் வந்து அவார்டு கொடுக்கணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம கூட்டத்துல வந்து தீர்மானம் போடணும்.
1: நேரம் முடிஞ்சது,
2: 40 செகண்ட் தாண்டி போச்சு. ஓடுது ஓட்டம், கம்ப்ளைண்ட் பலமா இருக்க.
1: ஆமா ஆமா,
2: இன்று முதல்

0: நாங்கள் கொசு தலைவர் என்று அறிவித்தலைவர் அவர்களே, கொசு தலைவர் அவர்களே, கொசு தலைவர் அவர்களே.
1: சரி ஓகே,
0: இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. எந்த கேள்வி கேட்க போறீங்களோ நினைச்சாலே பக்கத்துக்கு
1: கேளும் கேளும்.
2: ஒண்ணு மாத்தி யோசி,
0: மாத்தி யோசியா
2: இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா கொஞ்சம் சோகமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க.
0: ஓகே,
1: எது ஈஸி உங்களுக்கே கொடுத்துட்டாங்க.
2: அதுவும் கொசு சொல்லுது பாருங்க,
0: கொசு சொன்னா கேக்கணுமா? சோதனை மேல் சோதனை அந்த பாட்டை வந்து ஜாலியா பாடுற சரியா? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி வேதனை.

0: அதாவது கொசுவே பாடின மாதிரி இருக்கு. சூப்பர் ரெண்டு பேரும் அருமையா கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது அந்த சிச்சுவேஷன், நீங்க பாடின பாட்டு கொசுக்களுக்கும் பொருந்தி போச்சு
2: பாருங்களேன்.
0: ஆமா, ஓகே. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். ஆக்ஷன் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: கேட்டுட்டுக்கிறீங்க பொதிகை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இருந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. நீயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசி வந்திருக்கீங்க? யாழினி மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி வந்திருக்காங்கோ. எப்படி இருக்கீங்க யாழினி?
2: நல்லா
1: இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன்.
0: சரி ஓகே, நீங்க வந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்க போறீங்க. ஒருத்தர் வந்து இயற்கைய பார்த்து ரசிக்கும் போது பொய் பொய்யா பேசுவாராம். ஏன் இயற்கைய பார்த்தா மட்டும் அப்படி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது மட்டும் பொய் பொய்யா பேசுவாராம். ஏன்?
2: கவிஞரா?
0: கவிஞர் இல்ல. இயற்கைய பார்த்து ரசிக்கும் போது
2: பொய் பொய்
0: நம்ம இயற்கையை பார்த்து ரசிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்?
1: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
0: எக்ஸைட்டிங்கா இருக்கும்.
1: அப்போ அது எப்படி எப்படி இருக்கும்?
0: அதை எப்படி ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க?
1: ஆமா,
0: நம்ம எதையுமே கவனிக்காம இயற்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கான அந்த பதிலை நானே சொல்லட்டுமா? அது என்ன அப்படின்னா, இயற்கை அழக பார்த்து அவர் மெய் மறந்து போயிட்டாராம்.
1: மெய் மறந்து போனதுனால
0: அதனாலதான் பொய் பொய்யா பேசுறாராம். எப்படி
1: நம்மள மாதிரியான?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. சரி சரி ஓகே,
1: யாழ்னி கேள்வி கேளுங்க.
2: ரொம்ப சிம்பிளான கேள்விதான்.
0: சரி, காக்கா ஏன் கருப்பா இருக்கு? ஏன்னா அது வெயில சுத்துது, அதனால. அதுவா,
1: நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், ஒரு கொடைய வாங்கி அது குடுத்துறோம்.
0: ஆமா
1: சரியா? இல்ல, கடலை மாவு தயிர் எல்லாம் வாங்கி அதுக்கு தேய்க்கிறோம், கலரை மாத்திரம்.
0: சன்ஸ்கிரீன் தேய்ச்சி விட்டா போதும்.
1: ஆமா
0: ஓகேவா, பதில் கரெக்டா?
1: தெரிஞ்சுக்கிறதுக்கு
0: முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியாலே 1197 கிலோ ஹிட்ஸிலும் ஜாலியாக கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. பொதியை தும்பி இப்போ ஜாலியாக ஆடிட்டு இருக்கிறாங்க சுமி. அடுத்து கேள்வி கேட்டு எப்படி திணற போறாங்கன்னு நானும் பார்க்க போறேன். வணக்கம், வாங்க.
2: மாலை வணக்கம். யார் எங்கன்னு பேசி வந்திருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? இது போட்டுட்டு ஒரு வீட்டுல போய் கதவை டங் டங் டங் தட்டுறாராம். ஒய், ஏன் தட்டுறாரு?
1: ஏன் ஏன் ஏன்
3: எல்லாமே பச்சை இருக்கு.
2: ஆமா, பச்சை. 40 செகண்ட் ஆரம்பிச்சு.
3: என்ன கதவு தட்டுவேனா?
1: ஆமா, ஏன் கதவு தட்டுற?
2: ஒய் கதவு தட்டிங்? டெல் டெல் டெல்.
3: பாத்திமனா இடம்
1: இல்ல,
2: ரொம்ப சாதாரணம்தான். நீங்க கேட்டிங்க ஐயா இதானு அப்படின்னு கல்ல விட்டு எறிவீங்க.
1: ஆமா, அவங்க ரெண்டாவது பாதி மட்டும் யோசிங்க. அவங்க ஏன் கதவை தட்டினாங்க அப்படின்னு யோசிங்க. நம்ம ஏன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு பச்சை கலர் வேற போட்டிருக்காங்களாம்.
2: பச்சை
1: நான் பிட் எடுத்து கொடுக்குறேன்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி. 4, 3, 2, 1 முடிஞ்சது.
2: சொல்லிட்டா ஏன்னா அந்த வீட்டில் காலிங் பெல் இல்லையா, அதனால டப்பு டப்புடும் கதை தட்டினா அப்படியா? சொல்லுங்க.
3: மருந்து

0: அப்புறம் அடுத்த லைன் பாடக்கூடாது, என்னங்க கண்டுபிடிச்சிருவா தானே.
1: ஆறு முன்னே அடுத்த காயம், அடுத்த லைனும் சொல்லுங்களேன். நீங்க அடுத்த லைன் சொன்னா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க.
0: க்ளூ கொடுத்து ஆவணும் நீங்க.
1: க்ளூ கொடுங்க, க்ளூ கொடுங்க.
2: சிவாஜி
1: கணேசன் நடிச்ச படம்.
0: சிவாஜி தான் ஏகப்பட்ட படம் நடிச்சு, ஒரு படம் நடிச்சாரா ரெண்டு படம் நடிச்சாரா, அவரு பாடு நடிச்சு தள்ளிட்டு போயிருக்காரு.
1: ஆமா,
2: சோகப்பாட்டு மேடம்.
0: சோகமா? சோதனை மேல் சோதனை, சோகமா? எப்படியெல்லாம் நான் சொல்றேன், நீ இப்படிதான் இப்படிதான் குழு கொடுப்பேன் இனிமேல்.
1: ஆமா,
0: சிவாஜி நடிச்ச
2: காயம் பெரிய தும்பும் ஆறு முன்னே அடுத்த காயம்.
0: சட்டி சுட்டதடா, கை
2: விட்டதடா.
0: நீங்க என்ன சொன்னாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது.
1: சரி, அந்த படத்தோட முதல் எழுத்து எதுல ஆரம்பிக்கும்?
0: வா வா வஞ்சி மலர், அதான் தெரியும்.
1: ஓகே ஓகே, தோல்வியை ஒப்புக்கொண்டார் சுமித்ரா. நீங்களே படல சொல்லிருங்க.
0: சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று.
1: சூப்பர் பாட்டு இல்லையா?
0: எழுதுங்கள் என் கலரில் சொல்லிட்டு உடனே கண்டுபிடிச்சிருப்பேன்.
1: ஆமா,
2: இரண்டு மனைவி.
1: இறைவனிடம் கேட்டேன், சிரித்து வாழு ஒன்று, மறந்து வாழ ஒன்று.
0: எனக்காவே கட்டம் போட்டு அப்படி போட்டு வச்சிருந்திருக்கா அப்படி. ஒரு நாள் நீங்க சிக்காமல போவீங்க, பாத்துக்கிறேன். நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ,
1: தேங்க்யூ. நல்லது ஒரு பாடலை நினைவுபடுத்திட்டீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் நம்ம கேட்டு அதுக்கப்புறம் நேர்கள்கிட்ட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னா, பீஸ் திரைப்படத்தில் தான். கேட்டு ரசிங்க.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் பொதுகை தும்பி நிகழ்ச்சியுடன். நேரம் மாலை 4:34 நிமிடத்தை கடந்து போயிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில வந்துட்டாங்க நீங்கள். வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம்.
3: ரொம்ப சந்தோஷம்,
2: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து இப்ப வந்து நீங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட கேள்வி கேக்குறீங்க.
1: வசந்த கால நதிகளிலே
2: நீ பாட நான் பாட நீ பாட நான் பாட.
1: ஓ அப்படியா? அப்படி பழைய
2: தொடங்குற பாட்டு, ஆழ தொடங்குற பாட்டு அப்படி சொல்லி சொல்லி வரும்.
1: அந்த மாதிரி எனக்கு தெரியல, யாராவது ஒரு க்ளூ கொடுங்க. ஏதாவது ஒரு படம்ட்டு
3: சொன்னேனே, பாலச்சந்தர் படம்.
1: பாலச்சந்தர் படம், நிறைய படங்கள் இருக்கே
2: அவர் எடுத்திருக்காரு நிறைய படத்தை, நமக்கு தெரியும்.
1: சரி, அதுல யார் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
3: ஸ்ரீதேவி, கமல்.
2: ஏய் ரொம்ப ஈஸி. ஐயோ சூப்பர்.
1: என்ன தெரியும், தெரிஞ்சு தெரிஞ்சது. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம். அது இல்லையா? அதுவும் இல்லையா? நீங்களே பதில் சொல்லிருங்க.
3: அந்த
1: படத்துல இருந்தா பாட்டு
3: பாடுனீங்களா?
1: அந்த படம் தான், அந்த படம்
3: தானே?
2: அப்படி சொன்னாலும்
1: எனக்கு அந்த படத்துல தெரிஞ்சது அந்த ஒரு பாட்டு
3: தான்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு பொருளை பத்தின ஒரு மூணு குறிப்பு வார்த்தை சொல்லுவேன், அது என்ன பொருள் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்.
2: பாருங்களேன் இப்போ சொல்லுமா நீ.
1: அரிசி, மல்லிகைப்பூ,
2: மல்லிப்பூ.
1: உணவு,
2: அது என்ன சாப்பாடு?
1: நன்றி நிகழ்ச்சி இணைந்ததற்கு.
2: ஆனா இந்த மாதிரி
1: இனி நான் கேள்வியை கஷ்டமா எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். 10 தல திரைப்படத்துல இருந்து

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஜாலியாக கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெச்சிலும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சிலும் நிகழ்ச்சியில வந்துட்டாங்க. நீங்கள் வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் எங்க பேசி வந்திருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்.
2: உங்க பேரு, உங்க ஊரு?
1: சொல்லுவீங்க உங்களுக்கு ஈஸி, எங்களுக்கு தான் கஷ்டம்.
2: ஏ கஷ்டம்.
1: சரி
2: சரி சொல்லுங்க. நீங்க கேக்கணுமா நான் கேக்குவா? நான் கேக்குறேன். சரியா? இப்ப வந்து நான் ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஒரு விஷயம் தான் கொடுப்பேன். சரியா? நீங்க பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேயா? ச அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய 5 சாப்பாடு.
1: சக்கரம்,
2: சம்பளம்,
1: சக்கரம் சொல்றோம்ல அதுல.
2: அஞ்சு சாப்பாடு, 5 நடிகர் பெயர் மட்டும் சொல்லுங்க.
1: அந்த ச அப்படிங்கிற எழுத்துல,
2: சங்கர் எழுத்துல 5 சாப்பாடு, முதல்ல 5 சாப்பாடு சொல்லுங்க. 5 நடிகர்.
3: சரத் பாபு, சரத்குமார், சந்திரசேகர், சங்கிலி முருகன்.
2: சூப்பர்.
1: ஒன்னே ஒண்ணுதான்
2: முக்கியமான நடிகர். அந்த நடிகர் சானாவில என்னங்க இங்கே உட்கார்ந்துட்டீங்க? காமெடி நடிகர்
1: சார். ஏதோ ஒரு நடிகை பேர் சொல்லுங்க அப்பனா.
2: ஏதாவது ஒண்ணு. சானா,
1: சரோஜா தேவி. சூப்பர். ஓகே, அடுத்து சாப்பாடுக்கு வாங்க.
2: சாப்பாடு, 5 சாப்பாடு சொல்லுங்க. டக்கு டக்கு.
3: சாப்பாடு
2: ரொம்ப ஈஸி. திங்கிறது எப்படி மறக்க முடியும் வாழ்க்கையில?

0: சாப்பிட்டுருவோம்.
1: சூப்பர். கோதுமா வச்சு கோதுமா வச்சு செய்வாங்க, எல்லாமே மட்டமா தான் இருக்கும். கோதுமா வச்சு செய்வாங்க, சப்பாத்தி. ஓகே, ரெண்டு ரெண்டு, உங்களுக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, 5 செகண்ட் தான் இருக்கு, சொல்லுங்க பாப்போம்.
0: மறந்துட்டீங்களா? அது வந்து எனக்கு தெரியும்.
2: ஐயோ,
0: மாரி செல்வராஜ் படம்
1: அதுவா? புது படமா?
0: பரியேறும் பெருமாளா?
1: சரி, அவங்களுக்கு பதில் தெரியல, நீங்களே பதில் சொல்லிருங்க. ஆமா, முடிஞ்சிட்டு.
2: ஒருவர்
1: வாழும் ஆலயம். நிகழ்ச்சியில விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து நான் இந்த பாடலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அந்த பாடலை.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: புதிய தம்பி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெச் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சின் ஒளிபரப்பு. நேரம் மாலை 4:50 நிமிடம் ஆயாச்சு. புதிய தம்பி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நீயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நெல்லையிலிருந்து பேசுறேன்.
3: நலமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப சிறப்பா இருக்கும்.
2: விழுந்தது ஏன்? குளத்தில் மீன் துள்ளுவது ஏன்?
1: கிரிக்கெட் பால்
2: பதில் வரும்.
1: கிரிக்கெட் பால் தரையில் விழுந்தது ஏன்? குளத்தில் மீன் துள்ளுவது ஏன்? அப்படிதானே?
2: ஆமா. கிரிக்கெட் பந்து தரையில் விழுந்தது ஏன்? குளத்தில் மீன் துள்ளுவது
3: ஏன்?
1: இங்க வந்து வீசுவதால், வலையில் வீசுவதால் இல்லையே, அடிப்பதாலா? ஒன்று இங்கே வலை வீசுறாங்க, அங்கே தூண்டில் வீசுறாங்க, தூண்டில் வீசுறாங்க. ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கீங்களா? 5 செகண்ட் தான் இருக்கு.
3: அது குதிக்குதான், இது விழுதான்.
1: ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை நான் வந்து மாத்தி போட்டு சொல்லுவேன், ரிவர்ஸ்ல சொல்லுவேன். அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒருத்தவங்களுடைய பேர் தான், சரிங்களா? ரா இத் மீ சு, ராத் மீ சு. இது யாருடைய பேரு? ரா இத் மீ சு.
3: எவ்வளவு ஈஸியா கேட்கறா தெரியுமா?
1: யாருடைய பேர் சொல்லுங்க. ரா இத் மீ சு, ராத் மீ சு. இது யாருடைய பேர்?
3: அழுத்தி எழுதி சொன்னா கண்டுபிடிச்சிருவாப்ல.
1: அதேதான், அதேதான்.
2: வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையான பேரு.
1: இருக்கும் போது யாரும் விட்டு அடிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் நானு. ஆனா பரவாயில்ல, இங்க நம்ம நேர்களுக்காக வந்து
3: இலகிய மனமுடைய ஆள் வந்து அப்படி விட்டு கொடுக்க. அப்படி
1: என்னதான் பண்ணாலும் என்ன பண்றது, நம்மளை வச்சு செய்யறாங்க, அது வேற விஷயம். சரி பரவாயில்ல, அவங்க மூலமா நம்மளும் வந்து நிறைய பெரிய பெரிய பாடகரா வந்தாலும் வந்துடலாம், பெரிய அறிவாளியா ஆனாலும் ஆயிரலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா. அதனால நிச்சயமா எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறணும். வழக்கம் போலதான் நேர்கள் தான் வந்து முன்னணியில இருக்கிறாங்க. ஆமா, ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டது யாரெல்லாம்னா, இழந்தைப்பட்டி, தூத்துக்குடி இழந்தைப்பட்டியிலிருந்து மாரியம்மாள், காரக்குறிச்சி கிருஷ்ணன், மீனாட்சிபுரம் யாழினி, தென்காசி சுப்பிரமணி, நெல்லை கண்ணம்மா, மேலச்சேவல் முருகன், நெல்லை அழகிய நம்பி, அவங்க தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறாங்க.

0: எஸ்
1: சுமித்ராவும் ரம்யாவும் மூன்று மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
0: தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் சொல்லிட்டு
0: எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கேற்ற நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் இன்னொரு நாள் நாம்
1: இன்னொரு
0: எல்லாரும்
1: நிகழ்ச்சியில்
0: சந்திக்கலாம்.
1: ஆமாம் ஜாலியாக விளையாடலாம். நாளைக்கும் பொதிய தும்பி நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேளுங்க, பங்கெடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆஜே ரம்யா,
0: நான் சுமித்ரா. அடுத்து 5 மணிக்கு முதல் அலைவரிசையில் பாட்டை கேளுங்க. திரை செயல்
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 5-2 படமும் பாடலும் 1963 வெளிவந்த படங்களும் பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து
0: நீங்க வாங்க முதல் அலைவரிசைக்கு.
1: சரி, சண்டை போட வேண்டாம், ரெண்டுத்தையும் நீங்க வச்சு கேளுங்க. மத்தியாலே 697 கிலோஹெர்ட்ஸையும் கேளுங்க, இந்த பக்கம் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேளுங்க, கேட்டு ரசிங்க. இப்போ மாஸ்டர் திரைப்படத்துல இருந்து நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் உங்களுக்காக.

0: நிர்லியடுத்ததாக 5-2 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த திரைசை பாடல்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் வருகிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் நடப்பாண்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் உற்பத்தி தற்போது 1,260,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 12 தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, முதல் படம் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நடிகர் எம்ஜிஆர் அப்புறம் நடிகை தேவிகா இவங்க இணைந்து நடித்த ஒரே படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்த ஜோதி. 1963 வெளிவந்த இந்த தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் கமல்ஹாசனும் நடிச்சிருந்திருப்பாங்க. எம்ஜிஆர் கூட கமல்ஹாசன் திரையில் நடித்த ஒரே படமும் இந்த ஆனந்த ஜோதி படம் தான். இந்த படத்தில் எம்ஜிஆர் கதாபாத்திரத்தினோட பெயர் ஆனந்தன், தேவிகா கதாபாத்திரத்தோட பெயர் ஜோதி. இந்த ரெண்டு பேரும் சேர்த்து தான் ஆனந்த ஜோதி அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக வேலை செய்யக்கூடிய எம்ஜிஆர் தவறாக ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படுறாரு. அதிலிருந்து அவர் வந்து தப்பிச்சு ஓடி போய் தான் குற்றமற்றவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இதுக்கு அவருக்கு உதவியாக அவருடைய காதலி தேவிகாவும், தேவிகாவோட தம்பியாக அப்புறம் எம்ஜிஆருடைய மாணவனாக வரக்கூடிய கமல்ஹாசன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இறுதியாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி அந்த கொலை வழக்கிலேருந்து மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆனந்த ஜோதி படத்தினுடைய கதை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு தாங்க சொல்லணும். காலமகள் கண் திறப்பாள் அப்படிங்கிற இந்த பாடல் கவலைகளை மறந்து மனதை தேற்றி தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளாக அமைஞ்சிருக்கும். அதுவும் ஆசிரியரான எம்ஜிஆர் பாடுகின்ற ஒரு பாடல், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படிங்கிற பாடலாகட்டும், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான தேவிகா பாடக்கூடிய சுகமான பாடலாகட்டும், பணியில்லாத மார்கழியா அப்படிங்கிற பாடல், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படிங்கிற காதல் பாடல்களாகட்டும், இதெல்லாமே காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேரம் மாலை 5:03 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும்

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது படமும் பாடலும். இன்றைக்கி 1963 வெளிவந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். 1963 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் நடிகை தேவிகா வந்து நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் எம்ஜிஆர் கூட நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்துலேருந்து இப்போ நம்ம பாடல் கேட்டோம் இல்லையா. அடுத்ததான் நடிகர் சிவாஜி கணேசனோட தேவிகா சேர்ந்து நடித்த அன்னை இல்லம் திரைப்படத்துலேருந்தாங்க பாடல் கேட்க போகிறோம். 1963 தீபாவளிக்கு வெளியாகி 100 நாட்களுக்கு மேலாக திரையரங்கில் ஓடின ஒரு வெற்றி படம் தான் அன்னை இல்லம். நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டு பேர் வந்து அன்னை இல்லம். அந்த பேரை தான் இந்த படத்துக்கு பேராகவும் வச்சிருக்கிறாங்களாம். ஒரு காலத்தில் ஊருக்கு வாரி கொடுத்து வள்ளலாக இருந்த ரங்காரா ஒரு கட்டத்தில் ஏழையாக போகிறாரு. அவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்படுது. மூத்த மகனாக சிவாஜி நடிச்சிருக்கிறாரு. தந்தை ரங்காராவுடனும் அப்புறம் இளைய மகன் முத்துராமன், அவர் வந்து அம்மா கிட்ட இருக்கிறாரு. அப்பா ரங்காராவ்கிட்ட சிவாஜி இருக்கிறாரு, அம்மா கிட்ட முத்துராமன் வளர்கிறாங்க. நம்பியார் செய்யக்கூடிய சதியால் தூக்கு தண்டனை கிடைக்கிது ரங்காராவுக்கு. அவரை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு சிவாஜி. இறுதியில் குடும்பம் எப்படி ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த அன்னை இல்லம் படத்தோட கதை. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் தேவிகா அவங்களுடைய காதல் காட்சிகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், நடையா இது நடையா அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா அவங்களுடைய நடையை சீண்டும் விதமாக சிவாஜி அவர்கள் பாடக்கூடிய பாடல் ரொம்ப ரசிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. அந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே இந்த பாடலை தான் பாடியிருப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இடம்பெற்ற இன்னிரண்டு 16 வயது அப்படிங்கிற பாடலாகட்டும், மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பக்க பலமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இப்போ அன்னை இல்லம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

நிறமாலை 5:17 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்றைக்கி 1963 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்திலேயாவது நீயும் நானும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற டயலாக நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி மறு ஜென்மம் மறு பிறவி எடுத்து வந்து அவங்க ஒன்றா சேர்கிற மாதிரி கதைகள் வந்து படங்கள் நிறைய வந்திருக்கு. அப்படி பூர்வ ஜென்மத்தில் இணையாத ஒரு காதலை இந்த ஜென்மத்தில் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை. கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்து கன்னட சினிமாவில் முத்திரை பதித்த ஒரு தமிழர், அவர் தான் நடிகர் கல்யாண்குமார். இவர் தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட ஹீரோ. கூடவே எம்என் நம்பியார், நாகேஷ், தேவிகா, மனோரமா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதையை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நண்பனோட கிராமத்துக்கு வரக்கூடிய ஹீரோ அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஏற்கனவே பார்த்து பழகின இடம் மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ஒரு பங்களா இருக்குது, அங்கே சுவரில் ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்ததும் இவருக்கு முன்ஜென்மத்து ஞாபகங்கள் எல்லாமே நினைவுக்கு வருது. ஹீரோ தான் கல்யாண்குமார், ஜமீன்தாருடைய மகனாக அவர் முன்ஜென்மத்தில் இருந்திருக்கிறாரு. ஜமீனில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பணியாளுடைய மகள் தேவிகாவை அவர் காதலிக்கிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் சேர விடாமல் ஜமீன்தார் எம்என் நம்பியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாகேஷ் மனோரமா ஒருத்தர் விரும்பிட்டு இருப்பாங்க. ஆனால்

நாகேஷுக்கு தேவிகாவை கல்யாணம் வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறாரு கல்யாண்குமார் தேவிகாவை. ஆனால் கோவத்தில் என் நம்பியார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தேவிகாவை சுட்டு வீழ்த்திடுறாரு. சரி, அப்படியே கட் பண்ணால் இந்த ஜென்மத்தில் அதே பாலடைந்த பங்களாவில் கல்யாண்குமார் வந்து நிற்கிறாரு. அப்போ அங்கே பார்க்குறாரு ஒரு வயதான ஒரு கிழவரை. பார்த்தோடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதும் சொல்கிறாரு, நான் தான் அந்த ஜமீன்தார் அப்படின்னு சொல்லிட்டு 109 வயது அவர் வந்து இருக்கிறாரு. சரி, இந்த ஜென்மத்துலேயும் தேவிகாவை பார்த்த உடனே அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோ வந்து தேவிகாவை காப்பாற்றுறாரு. தேவிகா யார் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் அவர் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியாக இருப்பாங்க. ஸோ கடைசியில் பூர்வ ஜென்மத்தில் இணையாத காதல் ஜோடிகள் இந்த ஜென்மத்தில் இணைகிறாங்க. இதுதான் அந்த நெஞ்சம் மறப்பதில்லை படத்துடைய கதை. இயக்குனர் ஸ்ரீதர் இந்த படத்துக்கு ஒரு ஹிட்டான பாடல் வேணும், அதுவும் அந்த பாடல் காலத்தால் அழியாத பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதனால் வந்து MS விஸ்வநாதன், கண்ணதாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்காக உழைத்து 400 டியூன்களுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க டியூன்கள். ஆனால் அது எதுவுமே வந்து செட் ஆகலை. இவருக்கு கண்ணதாசனுக்கு பிடிச்சா MSVக்கு பிடிக்க மாட்டேங்குது, MSVக்கும் கண்ணதாசனுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சா ஸ்ரீதருக்கு பிடிக்க மாட்டேங்குது இயக்குனருக்கு. இப்படியே போய் ஒரு கட்டத்தில் கடைசியில் உருவான பாடல் தான் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க. அந்த படத்தோட எல்லா பாடல்களும் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்கலாமா அந்த பாடல்?

இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் கேட்டுட்ருக்குறோம். நடிகை தேவிகா நடித்த படங்கள் வரிசையில் எடுத்த படம் தான் நம்ம கேட்க போகிறோம். என்னென்னா, வானம் பாடி. ஷேஷ் போரிச்சோய் அப்படிங்கிற ஒரு வங்க மொழி படத்தோட ரீமேக் தான் இந்த வானம்பாடி. கண்ணதாசன் அவருடைய நீண்டகால நண்பரான ஒளிப்பதிவாளர் ஜி ஆர் நாதன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. கே வி மகாதேவன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் தேவிகா டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், டி ஆர் ராமச்சந்திரன், ஆர் எஸ் மனோகர், ஷீலா, புஷ்பலதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜமீன்தார்கிட்டேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு இளம்பெண் மீனா, அவங்க வந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு தணிகாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து காப்பாற்றுறாரு. அவருடைய மருமகனான கவிஞர் சேகருக்கும் இந்த மீனாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த சமயத்தில் கோபால் அப்படிங்கிறவர் வர்றாரு, வந்து மீனா தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கேரக்டர் யாருன்னா கௌசல்யா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பிளேபேக் சிங்கர் இருக்கிறாங்க. கடைசியில் இந்த கதை குழப்பம் வந்து கடைசியில் தீர்வாகுது. யார் இந்த கௌசல்யா தேவி, யார் இந்த மீனா, அவங்களுடைய இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வானம்பாடி படத்துடைய கதை. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், தூக்கணாங்குருவிக்கூடு, அப்புறம் ஆண் கவியை வெளில வந்த பெண் கவியை வருக அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது வானம்பாடி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நிறமாலை 5:34 ஆயாச்சு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1963 வெளிவந்த படங்களையும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1969 தான் மனிதன் நிலவில் கால் பதித்து வரலாற்று சாதனை படைத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கருப்பு வெள்ளை சினிமா காலத்தில், அதுவும் நம்ம தமிழ் திரைப்படத்தில், விண்வெளி மண்டலம், பறக்கும் தட்டு, வேற்று கிரகம் இது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க தெரியுமா? ஆமாங்க, 1963 வெளிவந்த கலையரசி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் தான் விண்வெளி மண்டலத்தை பற்றிய ஒரு கற்பனை கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வேற்று கிரகத்தில் இன்னொரு ஒரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏலியன் நம்பி அங்கே வந்து அறிவியல் வளர்ச்சி நிறைய இருக்குது, ஆனால் கலைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்து அங்கே இனிய குரலில் பாட்டு பாடிட்டுருக்கிற பானுமதியை பறக்கும் தட்டில் விண்வெளிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் எப்படி திரும்ப பானுமதியை கூட்டிட்டு பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. விண்வெளி மண்டலத்தில் புவியீர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால விண்வெளி வீரர்கள்லாம் மிதந்து செல்வாங்க இல்லையா, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் விண்வெளிக்கு போனதும் மிதந்துக்கிட்டே நடக்கிற மாதிரியான காட்சிகளை ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்வெளியிலிருந்து எரிக்கற்கள் விழுறது, பறக்கும் தட்டு பறக்கிறது, இதெல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் வராத அந்த காலத்திலேயே காட்சிப்படுத்தியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். அது மட்டும் இல்லை, பொதுவாக அதாவது ஒரு படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று ஹீரோ டபுள் ஆக்ஷனாக இருப்பார், இல்லை ஹீரோயின் டபுள் ஆக்ஷனாக இருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டபுள் ஆக்ஷனுங்க. ஆமாம், ஹீரோ எம்ஜிஆர் அவர்களும் டபுள் ஆக்ஷனு, ஹீரோயின் பானுமதி அவர்களும் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. இப்போ கலையரசி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் இசையில்.

நேரமாலை 5:42 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1963 வெளிவந்த படங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மருத்துவராக நடித்த ஒரு திரைப்படம் தான் தர்மம் தலைக்காக்கும். திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் இது. 1963 வெளிவந்த இந்த படத்தில் எம்ஜிஆர் கூட சரோஜா தேவி, எம்ஆர் ராதா, அசோகன் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. முகமூடி அணிந்த கொலையாளிகள் ஒருத்தர் வந்து கொலை செய்யும் போது அந்த வழியாக போன மருத்துவர் எம்ஜிஆர் அதை பார்த்து அவங்களோட சண்டை போட்டு அவங்கள காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த வழியில் அந்த கொலையாளிகளும் தப்பிச்சு போகிறாங்க. மறுபடியும் அந்த முகமூடி அணிந்த கொலையாளிகள் வந்து அவங்களால மற்றொரு தாக்குதல் நடக்குது. இந்த குற்றத்தின் பின்னணியில் யார் இருக்கிறாங்க, அந்த முகமூடி அணிந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத காவல்துறையோடு சேர்ந்து மருத்துவரான எம்ஜிஆர் அவர்களும் கண்டுபிடிக்கிறாருங்க. இதுதான் இந்த தர்மம் தலைக்காக்கும் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் கேவி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் வெளிவந்த எல்லா பாடல்களுமே பயங்கர ஹிட். தர்மம் தலைக்காக்கும் அப்படிங்கிற தத்துவ பாடல் எம்ஜிஆர் அவர்களே அவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டே பாடும் விதமாக இந்த பாடல் வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி சரோஜா தேவி அவங்க தோழிகளோட சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடக்கூடிய ஒரு பாட்டு, அழகான வாழை மர தோட்டம் அப்படிங்கிற பாடல் பெண்ணின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல். இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் பாடல்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீ இங்கே நல்லம்மா அப்படிங்கிற பாடல், தொலைபேசி வழியாக காதலை பகிரக்கூடிய ஒரு அழகான பாடல். எம்ஜிஆர் டாக்டர் இல்லையா, அதனால் இந்த பாட்டில் காலையில் தான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு சரோஜா தேவி மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளமா அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி பாடல் வரிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். சரோஜா தேவி அவங்களுடைய முகபாவனை இந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எம்ஜிஆரிடம் நேரில் பேசுகிறது மாதிரியே நினச்சி அப்படியே காதில் ஃபோனை வச்சுட்டு அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ சூப்பரான அந்த பாடல் கேட்கலாமா?

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது படமும் பாடலும். இன்றைக்கி 1963 வெளிவந்த படங்களை பற்றி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. எழுத்தாளர் லக்ஷ்மி அவங்களுடைய பெண் மனம் அப்படிங்கிற ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு வருவான ஒரு படம் தான் இருவர் உள்ளம். சிவாஜி கணேசன், சரோஜாதேவி, எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வசனம் எழுதியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரும் ஒவ்வொரு விதமான தவறுகளை நம்ம செய்வோம். அப்படி தவறு செய்கிறவங்க ஒரு கட்டத்தில் உணர்ந்து திருந்தவும் செய்வாங்க. அப்படி திருந்தினவங்களாம் இந்த சமூகமும் வீடும் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, யாராவது ஏதாவது தப்பு செஞ்சால் கூட இதை இவர் தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு முடிவுக்கும் வந்துருவாங்க. அப்படி தாங்க இந்த படத்துலையும் நடக்கும். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் நண்பர்களோட ஊர் சுற்றிட்டு பல பெண்களோட உல்லாசமாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார இளைஞராக நடிச்சிருப்பார். இவர் தேசியா சரோஜா தேவியை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. கல்யாணம் பண்ணால் இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரோஜா தேவி வந்து சிவாஜி அவங்களுடைய குணத்தை பார்த்து அவரை வெறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் நடக்குது. கடைசியில் சிவாஜி கணேசனுக்கும் சரோஜா தேவிக்கும் திருமணமும் நடக்குது. வேறு எந்த பெண்ணையும் நினைக்காம சரோஜா தேவியை மட்டும்தான் இவரும் காதலிக்கிறாரு. அதனால சரோஜா தேவி அவர்களும் மனம் மாறி அவரை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் செய்யாத ஒரு கொலைக்காக சிவாஜி கணேசன் அவர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவருடைய அப்பாவான ரங்காராவ், சிவாஜி அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கார், அவரு கூட இவர் தான் தப்பு செஞ்சுருப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் சரோஜா தேவி வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சி எப்படி வந்து சிவாஜி கணேசனை வந்து ஒரு மீட்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இடம்பெற்ற நதி எங்கே போகிறது அப்படிங்கிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரலில் இப்போ நாம் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி 1963 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இயக்குனர் திலகம் அப்படின்னு சொல்லப்படுறவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இவர் 1962 வெளியான சாரதா படம் தான் மூலமாக தான் இயக்குனர் அறிமுகமானார். அதுக்கடுத்து தெய்வத்தின் தெய்வம்னு ஒரு படத்தை இயக்குனார். அவர் மூணாவதாக இயக்கின படம் தான் கற்பகம். முதல் இரண்டு படங்கள்லையும் எஸ் ராஜேந்திரன், சிஆர் விஜயகுமாரி தான் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. மூணாவது படத்துலேயும் சிஆர் விஜயகுமாரி தான் கதையினுடைய நாயகி அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப பிஸியான நடிகையாக இருந்ததுனால இந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. அதனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணா, இந்த விஜயா இல்லாட்டி என்ன, நான் இன்னொரு விஜயா உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தார். அப்போது ஒரு நடன நிகழ்ச்சியில் ஜெமினி கணேசனோட சேர்ந்து தெய்வ நாயகி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய புகைப்படம் இவர் கையில் கிடைக்குது. ஸோ இவர் தான் நம்ம இந்த படத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாங்க. அந்த தெய்வ நாயகியை தான் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு விஜயா அப்படின்னு பேரும் மாற்றுறாங்க. அந்த விஜயா வேற யாரும் இல்லைங்க, புன்னகை அரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஆர் விஜயா அவங்க தான். படத்தோட டைட்டில் ஆனால் கற்பகம்ங்கிற பேர்லேயே அவங்களுக்கு கதாபாத்திரமும் அமைஞ்சது ரொம்ப சிறப்பு இல்லையா. ஆரம்பத்தில் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் நடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் ஜெமினி கணேசன் தான் இந்த படத்தில் வந்து நடித்தார். ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடித்த இந்த படத்தில் எஸ்வி ரங்காராவ் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. கேஆர் விஜயா, முத்துராமன், வி கே ராமசாமி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஸோ குழந்தை, அன்பு, பாசம் இதெல்லாம் வச்சு ஒரு சொன்ன ஒரு படமாக இருந்ததுனால மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிது. 1964 சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது கூட இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து பெண் குரல் பாடல்களாக மட்டும்தான் இருக்கும்.

குறிப்பாக சுஷீலா அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம். அதுவும் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களையும் கவிஞர் வாலி அவங்க தான் எழுதினாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது இந்த கற்பகம் திரைப்படம். கேட்கலாமா அந்த பாடல்?

கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி 1963 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். டைரக்டர் பீம் சிங் அவங்களுடைய பா வரிசை திரைப்படங்கள், அதாவது பாவமணிப்பு, பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, இப்படி அவர் பா வரிசையில் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. அதில் ஒன்று தான் பார் மகளே பார், 1963 வெளிவந்தது. பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு மேடை நாடகத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் வந்து அமைஞ்சது. இதில் நடிகர் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி அவங்க ரெண்டு பேருக்கும் நீண்ட நாள் கழித்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது. அந்த பிறக்கிற சமயத்தில் சிவாஜி ஊரில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனால் அந்த கடைசியில் வந்து என்னென்னா, அந்த ரெண்டு குழந்தைகளில் யார் இவங்களோட குழந்தைன்னு தெரியல. கடைசியில் இன்னொரு குழந்தையோட அம்மாவும் இறந்து போயிடுறதுனால சௌகார் ஜானகி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு குழந்தைங்களும் அவங்களோட குழந்தைங்கன்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஸோ கடைசியில் அந்த ரெண்டு குழந்தைகளில் அந்த ஒரு குழந்தை யாருடையது இவங்களுடையது அப்படிங்கிறது தெரிஞ்சுதா, அதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த பார் மகளே பார் திரைப்படத்தில் அந்த ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு சூப்பரான பாடல் வரும், கேளுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல் சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை 800 துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். காஞ்சிபுரத்தில் கடந்த கல்வியாண்டில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் மாலை 6:10. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளிடம் அன்பு செலுத்துவது உண்மை என்றால் எல்லா உயிர்களையும் ஆழமாக நேசிக்கிறீர்கள் என்றே பொருள்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வாழ்வில் குறுக்கிடும் மேடு பள்ளங்களை கண்டு கலங்காமல் அது கற்பிக்கும் பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற பழகுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:24. உலகில் தோன்றிய எந்த பொருளும் அழியாமல் வேறொன்றாக மாறிக்கொண்டே இருப்பது போல் நமது புண்ணியமும் அழியாது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். முதல் தகவலாக என்னன்னா, மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரிய தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது.

0: இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் என்ற திட்டத்தில் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும் இது. இந்த திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினை பொருள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர் ஆகியோர் இந்த திட்டத்தின் பயனடைய தகுதியுடையவர்களாவர். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இந்த திட்டத்தில் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு, இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படுகிறது. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் சுற்றுலா அலுவலர் கன்னியாகுமரி இந்த விலாசத்தில் அவரை தொடர்ந்து முகவரி வந்து சுற்றுலா அலுவலர், சுற்றுலா அலுவலகம், கடற்கரை சாலை, கன்னியாகுமரி 629-7002, தொலைபேசி எண் 046-5224-6276. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா.

எஃப்எம் ரெயின்போ 102.6 சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் அடுத்த சேவை செய்தியில் தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலக்குழுக்களில் உறுப்பினராக சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன நலனை பேணுவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் ஆதி திராவிடர் நலக்குழு, மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட விழிப்பு குழு ஆகிய குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக அலுவலர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த குழுவில் பங்கு பெற விரும்புவோர் தங்களுடைய முழு விவரங்களுடன் விண்ணப்பங்களை வருகின்ற அதாவது ஆகஸ்ட் மாதம் 4 தேதிக்குள் திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண் புத்தி முன்புத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 6:43. சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகத்தில் காலியாக உள்ள தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. அது என்னென்ன போஸ்ட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கவுண்ட் அசிஸ்டண்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைசியாட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ், இதெல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லி மொத்தம் 3 போஸ்ட்டுன்னு. இப்பணிகள் முற்றிலும் தற்காலிகமானவை என்பதால் இதன் மூலம் நிரந்தர பணியோ முன் உரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கோர இயலாது. இதற்கான விண்ணப்பத்தினை www.thirunelveli.nic.in இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்ற 8ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலகம், 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி என்ற முகவரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தூர பூவை திரைப்படத்திலிருந்து

சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தென்காசி மாவட்ட நிர்வாகம் கனிவுடன் தெரிவிப்பது என்னவென்றால், தென்காசி மாவட்ட குற்றால சாரல் விழாவில் ஒரு அங்கமாக வருகின்ற 1ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் நாய்கள் கண்காட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நடைபெற இருக்கிறது. இந்த நாய்கள் கண்காட்சி நிகழ்வினை அனைத்து தரப்பு மக்களும் செல்ல பிராணிகள் வளர்ப்போரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் இங்கே இதில் சொல்லப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் விழாவில் வருகின்ற 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் தங்கள் நாய்களை காட்சிப்படுத்திடவும் தங்கள் அபிமான நாய்களை கண்டுகளிக்கவும் வாய்ப்பு ஏற்படுவதால் அதனை பயன்படுத்திடுமாறு தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன பூவே மெல்ல பேசு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, இனி நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நெல்லை பண்பலை 102.6 இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இன்றிரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். 9 மணிக்கு இடைவிடா இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் நீர் பண்பாடு, இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்தீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். தலைப்பு நான் நலம் பேணுவோம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குகிறார் கவிதையே சேகர் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள். 8:50 சைபால் வழங்கும் தென்கெச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 9:00 ஆனந்த பூங்காற்று. இதில் தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா. காலை 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். முற்பகல் 11:02 மணி திருநாடு. இதில் அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் பற்றிய தகவல். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. இதில் இப்போவும் இந்த திரைப்பட பாடலை கேட்டால் எனக்கு இந்த சம்பவம் தான் நினைவுக்கு வரும். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் என்ன? நண்பகல் 1:00 நலம் தானாவில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் மகப்பேறியியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். ஒன்று பத்துக்கு தொடர்ந்து நலம் தானாவில் 60 மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2:15 குக்கு நேர்விருப்ப பாடல். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 ஊரும் உறவும். இதில் அஷ்டகாளி பிறப்பு வெள்ளுப்பாட்டு வழங்குகிறார் சமாதானபுரம் ஏ பாலமால் குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். நாளை இரவு 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் எழுத்தாளர் செய்குதம்பி பாவலர் பிறந்த தினம் குறித்த அறுசுவை தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் தொகுப்பு உளவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது அறிவியல் தகவல்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. நேரில் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். இந்த தகவல்களுடன் இடையிடையே அருமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கலகலப்பான பாடலுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அறிவியல் தகவல். ஒரு எளிய அறிவியல் மற்றும் கலை திட்டத்தை தேடிக்கொண்டிருந்தால் உப்பு ஓவியம் சார்ந்த இந்த அற்புதமான அறிவியல் பரிசோதனை ஒரு சிறந்த தேர்வாகும். இதன் மூலம் உறிஞ்சுதல் போன்ற எளிய அறிவியல் கோட்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மழலையர் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் வீட்டிலிருந்தே கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு அறிவியல் கருத்துக்களை கற்றுக்கொள்ள இந்த பரிசோதனை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதனுடைய மேலான விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மேலான கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணிக்கங்க. agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் உங்களது விண்ணப்பங்களை அனுப்பிக்கொள்ளலாம். நேரம் 7:11. அறிவியல் தகவல்களில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, உப்பு நீரில் வைக்கப்பட்ட முட்டைக்கு என்ன நிகழும்? உப்பு நீரில் வைக்கப்பட்ட முட்டைக்கு என்ன நிகழும்? முட்டையை நீரில் மிதக்க வைக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அடர்த்தி மற்றும் நன்னீர் பற்றிய கருத்துக்களை குழந்தைகளுக்கு வேடிக்கையான மற்றும் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு எளிய உப்பு நீர் பரிசோதனை தான் இது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கு ஏற்ற சமையல் அறையிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அறிவியல் பரிசோதனை தான் இந்த உப்பு நீரில் வைக்கப்பட்ட முட்டை. அம்மன் கோவில் கலக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:16. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. உப்பு படிகங்களை வளர்ப்பது ஒரு எளிய அறிவியல் பரிசோதனை. படிகங்கள் உருவாவதில் உள்ள வேதியியலை பற்றி குழந்தைகள் அறிந்து கொள்ள இது மிகவும் ஏற்றது. உப்பு படிகங்களை வளர்ப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும் அதே வேளையில் குழந்தைகள் இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். சமையலறையில் பொதுவாக கிடைக்கும் உப்பை பயன்படுத்தி மின் சுற்றை உருவாக்குவது ஒரு அற்புதமான அனுபவமாகும். மின்சாரம் மற்றும் மின் சுற்றுகள் குறித்த குழந்தைகளின் அறிவியல் அறிவை மேலும் சுவாரஸ்யமானதாகவும் உற்சாகம் மூட்டுவதாகவும் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த செய்முறை பயிற்சியாக இது அமைகிறது. நீர்களே, சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. மலேசிய வாசுதேவன் பாடியது.
1: தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு

0: போட்டு
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன்.
3: இங்கே வந்தீங்க?
2: அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
3: சரி, நல்லா தெரியுங்க, நான் வரேன்.
2: அது எப்படி தனியா தேடுறது? டேய், வாங்கடா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கரகாட்டக்காரன். நேர்களே, அடுத்ததாக மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து 7:30 ஆசை அஞ்சல். உங்களது அஞ்சல் விழி விருப்ப பாடல் உலாவரும் நேரம் 7:30.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த அஞ்சல் விருப்பம் நிகழ்ச்சி வந்தாச்சு. உங்கள் நிலை பண்பலை 102.6. முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். விரும்பி கேட்கும் நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம் பேச்சுமுத்து, மதுரை கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, சக்தி, ஜனார்த்தனன், நந்தினி, மோதிலால், மாலதி, தங்கமாயன், ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, சுமதி, ராமலிங்கம் மற்றும் மண்டோதிரி. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஐயா.

நேரம் 7:36. ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும்.

நேரம் 7:41. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்? கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், வண்டியூர் செம்மன் சாலையிலிருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஸ்ரித் பஸ் பவஷ்யா ஆகியோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டுமரக்காரன்.

நேரம் 7:47. ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணால் பேசவா. இந்த திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வதன். ஊர் பேர் போடாமல் விட்டாங்க. எந்த ஊராக இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. அநேகமாக உடையாம்புலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பால் தினகரன், பால்ராஜ் அவர்களே, உங்கள் ஊர் பேரையும் சேர்த்து போட்டு அனுப்புங்க. ஊர் பேருடன் உங்கள் பேரையும் சொல்லும்போது அந்த இனிமை கிடைக்கும் இல்லையா? ஓகே, கண்ணால் பேசவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் எண்ணான 9443360794 இந்த எண்ணுக்கு குரல் பதிவு மூலமாக அனுப்பி வைங்க. இன்றைக்கி குரல் பதிவு மட்டுமே எடுக்கப்படும். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர் பேர், உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு எந்த திரைப்படத்துலேருந்து எந்த பாடல் வேணுமோ சொல்லி குரல் பதிவு மூலமாக அனுப்புங்க. உங்களுக்கு குரல், உங்களுக்கு விருப்பமான பாடல் காட்சியலைகளில் வரும். நேரம் 7:53. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் "நான் அடிமை இல்லை" திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன் மற்றும் ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க.

ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்த 7 நாட்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும்

0: செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட்கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பலியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இந்த நிகழ்ச்சி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்கு.

0: இது நேர்களாகி உங்களது நிகழ்ச்சி. இந்த வாட்ஸ்அப் எண்ணிறு 944-3-3-6-0-7-9-4 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குரல் பதிவு மூலமாக நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் தாங்கன்னு சொன்ன போதும் உங்களுடைய குரலோடு சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலும் காட்சலைகளை தரலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர் யாரு, என்ன பாடல் கேட்குறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம், நான் இருந்து பொண்ணுத்தாய் பேசுகிறேன். எனக்கு எட்டு பள்ளி ரசம் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி சாங் போடவும். நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: குக்கு நேர்விருப்ப பாடல் கேட்டுருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், வீரபாண்டியன் பட்டணத்திலிருந்து கிளாட்ஸ்டன் பேசுறேன்.
0: சரிங்க சார.
1: கனிமுத்து பாப்பாங்கிற படத்திலிருந்து காலங்களே காலங்களே என்ற பாட்டு போடுங்க. நன்றி.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க. கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலிருந்து வலிக்கிறது.

0: நெல்லை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்டுருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு என்ன பாடல் கேட்கிறாங்க அவருக்க வணக்கம்.
1: வணக்கம் சார். வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி பேசுறேன். உரிமை குரல் படத்துலேருந்து கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:20. குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் மேலப்பாளையத்திலிருந்து காயத்ரி பேசுறேன். எனக்கு நீர்ப்பறவை படத்துல இருந்து பறப்பறவைன பறக்குது மனசு அந்த சாங் போடுங்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இது வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, இப்போது நீங்களும் ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கான தொலைபேசி எண் நோட் பண்ணிக்கங்க. 044-249-8648. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியும் நோட் பண்ணிக்கங்க. AGNCHN1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்களை அனுப்பலாம். நேரம் 8:26. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது, யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.

0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ரெண்டு வணக்கம்.
0: திருச்செந்தூர் அருள்ராஜ், ராதா, சாய் பிரதீப். டூயட் படத்திலிருந்து அஞ்சலி அஞ்சலி என்ற பாடல். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குக்கு நேர்விருப்பு பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 8:35 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில இணையவரும் அன்பு நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். உங்களோட ஒரு சந்திப்பு, ஒரு
1: சரி.
2: அவள் ஒரு தொடர்கதை படத்துல இருந்து, தெய்வம் தந்த ஹவுசு இது, யார் ஹவுசு இது, தெய்வத்தோட ஹவுசு இது, தெய்வம் ஹவுசு.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டேன்.

0: நேரம் 8:40. குக்கு நேர்விருப்ப பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் முத்துக்குமார் சார்.
0: வணக்கம்.
1: ஏழையின் சிறுவின் பாடத்திலிருந்து கரு கரு கருப்பாய மறுத்ததுன்னு கருப்பாய அந்த பாட்டு வேணும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொழு

0: நேரம் இரவு 8:45. நெல்லை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், காவல்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: சரி,
1: எனக்கு வசந்த மாளிகை படத்துலேருந்து மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன பாடல் கொடுங்க சார். நன்றி.
0: நன்றி.

0: நேர்களே, இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடா இசை மலை நிகழ்ச்சி இருக்கிறது, கேட்க மறந்துடாதீங்க. அதனைத் தொடர்ந்து 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் நேர்பண்பாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன். குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க, வருக வணக்கம்.
1: வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஏன் உச்சி மண்டையில் சுரங்குது என்ற பாடலை அதிர்வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்தரை முருகன். நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: சூமிகாசா ஷூ.

0: நேரம் 8:53. எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்டுட்டுருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் என்ன பாடல், அந்த நிறைவான நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தன். நலம் நலமறியாவன்.
0: நலம்.
1: படத்தின் பெயர் காதல் பரிசு. பாடல் ஏய் உன்னைத்தானே என்ற ஒரு இனிய பாடல். நன்றி. மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. நிறைவான பாடலாக வந்து கொண்டிருக்கிறது காதல் பரிசு. பாடலை தொடர்ந்து 9 மணிக்கு இடைவிடா இசை மாலை.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி 1 நிமிடம். இடைவிடா இசை மலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடணும்.

உன்னை விட நீங்க

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 100.97 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இடைவிடாத இசைமலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நாள்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசே தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் நீர் பண்பாடு இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல். உலக மக்களின் வாழ்வுக்கு வேண்டிய அரிய கருத்துக்களை கொண்டிருக்கும் காரணத்தினாலேயே திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. அப்பேற்பட்ட திருக்குறளின் பாயிரவியல் என்ற அதிகார பகுப்பில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் ஆகியன வைக்கப்பட்டுள்ளன. மழை நீரே ஊற்று நீருக்கும் ஆற்று நீருக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. மழை இல்லையேல் மனிதர்களுக்கு உணவும் நீரும் கிடைக்காது. உணவும் நீரும் வழங்கும் மழையின் வல்லன்மை பற்றி கூறும்போது, வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப்பாற்று. மழை இடையராது நிற்ப உலகம் நிலைபெற்று வருதலான் அம்மழைதான் உலகிற்கு அமிழ்தம் என்று உணரும் பான்மையை உடைத்து என்று பரிமேலழகரும் உரைக்கின்றார். மழை வேண்டும் காலத்தில் பெய்யாமல் பொய்க்குமாயின் கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தில் பசி நிலை பெற்று உயிர்களை வருத்தும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். மழை பொய்த்தல் என்பது ஓரிரு முறை மழை பொய்த்தலை அன்றி நெடுங்காலம் தொடர்ந்து மழை பெய்யாமல் விடுவதை குறிப்பிடுகின்றார். மழை பெய்யாமல் போனால் மண்ணில் விளைபொருட்கள் கிடையாது. விளைபொருட்கள் கிடைக்காவிடின் உணவு குறைவினால் மக்கள் துன்பப்படுவர். அதனால் மக்களும் பிற உயிர்களும் வருந்த நேரிடும். எனவே உயிர் வாழ்க்கையே மழையினால் ஆனது என்று குறிப்பிடுகின்றார். இங்கு விரிநீர் வியன் உலகத்து என்று தொடரில் அகன்ற நீரால் சூழப்பட்ட பெருமை மிக்க உலகத்தில், அதாவது கடலில் இவ்வளவு நீரிருந்தும் கடல் நீர் உவராக இருப்பதால் பயனில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். தற்காலத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் தொழில்நுட்பத்தை கையாள்கின்றன. ஆனால் அதனால் பயிர்களுக்கு நீர் வழங்க முடியாது என்ற

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் நீர் பண்பாடு இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். வான் சிறப்போடு வள்ளுவர் மழையை மறந்துவிடவில்லை. மழையினால் எவ்வாறு உலகம் நிலை பெறுகிறதோ அதேபோல் கற்புடைய பெண்களாலும் உலகம் நிலை பெறுகிறது என்பதை நிலைநாட்டவே வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் கணவனை மனதிலே நினைத்து வணங்கி கொண்டு நித்திரை விட்டெழும் கற்புடைய பெண் கணவனதும் மற்றெல்லோரதும் நலம் வேண்டி கடவுளை வழிபாடு செய்பவள் எல்லோரும் விரும்பிய போது பெய்த மழையாவாள். இதுதான் மனித வாழ்வியலும் வரலாற்று விளிமியமும் என்றால் மிகையாகாது. இதனையே தெய்வம் தொழாள் கொழுநற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்ற குறட்பாவில் பெண்ணை உருவகமாக குறிப்பிட்டார். இதனாலேயே தவறாத மழையும் சிதறாத கற்பும் நிலை பெற வேண்டுமானால் மண்ணில் செங்கோல் வளையாதிருக்க வேண்டும் எனவும் அதற்கு மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்றும் கருதப்பட்டது. உலகம் இயங்குவதற்கு ஏதுவாக பண்புகளை எடுத்து ஏம்பிய திருவள்ளுவர் இறுதி வரும் மூன்று குறட்பாக்களிலும் ஆன்மீக உணர்வு, மனித பண்பு, ஒழுக்கம் அமையாமை ஆகியவற்றையும் காட்டுகின்றார். உண்மையில் மழை பொய்த்து போவதற்கும்

ஒழுக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. சிறப்போடு பூசனை சொல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாதாயின் தேவர்களுக்கும் இவ்வுலகில் மக்களால் செய்யப்படும் விழாவும் பூசையும் நடைபெறாது என்பது எடுத்துக்காட்டுகிறது. திருவிழாக்களும் நாள் பூசைகளும் மக்களின் வழிபாட்டு பண்பாட்டை எடுத்து காட்டுவன. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் இயற்கையை வழிபட்டார்கள். அவ்வாறு வழிபடும்போது தம் குலதெய்வங்களுக்கு உணவுப் பொருட்களை படைத்து பலியிட்டு வழிபாடு செய்தார்கள். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புடன்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல். மழை இல்லாவிட்டால் உலகில் ஒழுக்கமும் நிலை பெறாமற் போகும் என்ற கருத்தை வான் சிறப்பில் முத்தாய்ப்பாக வைக்கிறார் திருவள்ளுவர். எவ்வாறெனில், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறட்பாவில் உயிர்கள் நிலை பெற்றிருக்க மட்டுமல்ல அவற்றின் ஒழுக்கத்திற்கும் மழையே காரணம் என்று கூறப்படுகிறது. மழைக்கும் ஒழுக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கும்போது, இந்த குறளில் கூறப்பட்டுள்ள ஒழுக்கு என்ற சொல்லுக்கு மனக்குடவர் ஒழுக்கம் என்ற பொருள் கூறுவார்கள். வானிலிருந்து மழை பொழிவதற்கும் உலகத்து ஒழுக்கத்திற்கும் எப்படி இயைபு உண்டாகிறது? வானிலிருந்து வழங்கி வரும் மழை இல்லையேல் பசும்புல் இல்லை, உழவர் ஏர் உளார், கடல் வளமும் குன்றி போகும், வீண் பொய்த்தலால் உலகில் வறுமையும் பசியும் அதிகமாகும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் நீர் பண்பாடு இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக, மழை நீரை சேமிப்பதோ ஆறு குளத்தை பராமரிப்பதோ இன்றைய பொருளாதார மையமிட்ட உலகில் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வர எதிர்கால நிலை அச்சம் தருவதாக மாறிவிட்டது. இந்த பின்னணியில்தான் வள்ளுவர் கூறிய நீரின்றி அமையாது உலகு என்ற கூற்றும், துப்பாய தூவும் மழை என்ற கூற்றும் எந்த அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனையாக அமைந்துள்ளது என்பது வெளிப்படுகிறது. எனவே உலகம் நீரின்றி வாழ இயலாது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு ஒழுக்க வாழ்வும் மழை நீரின்றி இல்லை என்பதாகும். மழை இல்லாவிட்டால் ஒவ்வொன்றாக எல்லாம் தேயும் என்று கூறிய வள்ளுவர், விழாக்கள் பூசைகள் இல்லை என்றும், அதனால் ஆன்மீக உணர்வு குன்றும், இதனால் மனித பண்புகளும் மறக்கப்படும் என்றும் கூறுகிறார். இன்றைய உலகில் மக்கள் பல்வேறு விதமான சூழலியற் பிரச்சினைகளாலும் நோய்களாலும் அல்லற்படுகிறார்கள். முந்தைய கற்காலத்தில் நிலத்தின் மேற்பரப்பில் இருந்த குடிநீரை இன்று நிலத்தின் ஆழத்திலிருந்து எடுக்க வேண்டியிருக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகள் வரை நீர் மேலாண்மை என்பது பேணப்பட்டு வந்தது. மழை நீரை சேமிக்கவும் பயிர் விளைவிக்கவும் நீரை மிக திட்டமிட்டு முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். இன்றைய காலத்தில் மழை பெய்வதே அரிதாகிவிட்டது. இந்த நிலையில்தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தந்த வரலாற்று பாடங்களை சீர்தூக்கி பார்த்து அவற்றின் உண்மை கருத்துக்களை தலைமேற்கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாய நிலையை இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலே திருவள்ளுவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நின்று உண்மையை எடுத்துரைக்கின்றார். எனவே நீர் பண்பாடு பற்றி ஆராய்ந்து அவற்றை பேணுவதற்கு இன்றும் கூட திருக்குறள் நமக்கு வழிகாட்டுகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்குடில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு வந்து பணம் பகை பாசம் படத்துல இருந்து எனக்கு பிடித்த ரோசா பூவை
0: இந்த பாட்டு. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா, எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா.

மங்கை அங்கிருகிறே. எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்துச் செல்லலாம்.

நேரம் இரவு 10 மணி.

0: எட்டு நிமிடமாக கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: நேயர்களின் அன்பின் தூதுவர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு நேயர் வணக்கம்.
0: ஓகே, எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: கண்டிப்பா சார், நீங்க தூதர், அன்பின் தூதரா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் சார், பாடல் நீங்க கேட்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்.
0: பாட்டு வரலையே நீங்க சொன்னது.
1: இளமை மஞ்சள் ஆடுகிறது.
0: சரி சரி சரி.
1: அதுல எஸ்பிபி வயசுலயே, வாணிஜ வயசுலயே,
0: மதுரை ஜவஹர்புரம் ஆண்டனி சார் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:13. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம் சொல்றது யாரோ? இடையர் தவணையிலிருந்து மாறியது. ஒரு சலிப்பா பேசுறீங்களா என்ன? சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சார்? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு
0: படிக்கிறேன். நெல்லை பண்பலையுடன்

0: நேரம் இரவு 10:18. நெல்லை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். இருக்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இந்த இனிய இரவு வேளையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைத்து சொல்வது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க.
1: நலமாக இருக்கிறீர்கள்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், ஒரு மெலடி பாடல்.
1: மெலடி சாங் வந்துங்க, கொம்பேறி முக்கம் என்ற படத்திலிருந்து ரோஜா ஒன்றும் முத்தம் கேட்கும் நேரம்.
0: சூப்பர். எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். கேட்டு இணைந்திருப்போம் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:23. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வயாறு என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையில இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
0: ஓகே மேடம், நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ரெட்டை வால் குருவி படத்திலிருந்து கண்ணன் வந்து பாடுகின்றான் அந்த பாட்டு வைங்க சார்.
0: ஓகே, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:28. தேனிசை கீதங்களாய் செவியோர் முழித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க? வணக்கம். சொல்லுங்க மேடம், என்ன பேரு, உங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி பாடம். அதுல வீட்டுக்கு வீடு வாசப்படி இசையங்கள் அசைப்படி அந்த பாட்டு கொடுத்துருங்கய்யா.
0: கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து இணைய வரும் அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: பூமாரி.
0: பூமாரி மேடம், நல்லா இருக்கிறோம் எல்லாரும். சொல்லுங்க, அந்த நல்லா இருப்பதோட சேர்த்து என்ன பாடல் வேணும்?
1: மாப்பிள்ளை படத்துல இருக்கு என்னதான் சுகமோ நெஞ்சிலே, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, அந்த பாடல் தந்திரலாம், கேட்டு இணைந்திருங்கள். நிலை பண்பலை.
1: நன்றி சார்.

0: தேனி இசை கீதங்களாய் செவியோரம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கியிருக்கும் முத்துக்குமார் சாருக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கல இருந்து வசந்த, நலமா இருக்கீங்க சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? அந்த நல்லா இருப்பதோடு சொல்லுங்க.
1: ராஜநடை படத்துல இருந்து கஸ்தூரி மண் குட்டி அந்த பாட்டு பாடுங்க.
0: ஓகே, நன்றி. ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாதனை படத்துல இருந்து எங்கே நான் காண்பேன் காதல், அந்த பாடல் சார்.
0: உங்க பேரு?
1: அனுராதா.
0: அனுராதா, ஓகே, நன்றிமா. உங்களோட அந்த பாடலை நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நெல்லை பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில இணையவரும் அடுத்த அன்பு நேர் யார் என பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுறேன்.
0: ராதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன கவுண்டர் படத்துல வந்து கூண்டுகளை ஒன்னு.
0: ஓகே, இந்த பாடலை தந்துடலாம், கேட்டு இணைந்திருங்கள்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகாதி. ரேணுகாதேவி சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோமா. சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல்
1: என்ன? இதே கோயில் படத்துல இருந்து யார் வீட்டு ரோஜா அந்த பாட்டா அன்னொரு பாட்டு கேட்டேன் எனக்கு. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லை.
0: சரி, ரைட்டு. உங்களுக்கான பாடல்
1: வந்து மறந்துட்டேன், ஒரு போல இருந்தோடனே.
0: சரி சரி சரி, ஓகேம்மா. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை.

0: ரோட்ல முக்கோண வடிவில் பலகை இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னடா?
1: தெரியாது சார்.
0: வட்ட வடிவத்தில் இருக்கே அதுக்கு?
1: தெரியவே தெரியாது சார்.
0: சதுர வடிவத்தில் இருந்தா அதுக்கு?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கோண வடிவில் இருப்பது எச்சரிக்கை பலகை, வட்ட வடிவத்தில் இருப்பது உத்தரவு பலகை, சதுர வடிவத்தில் இருப்பது தகவல் பலகை. சாலை விதிகளை தெரிந்து கொண்டு வாகனம் ஓட்டுவீர், விபத்தினை தவிர்ப்பீர்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192.97 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சார், எனக்கு வந்து சிந்துநாதி பூ படத்துல இருந்து அடியா அத்தி அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் நிறைவான நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா
1: சார்? புண்ணுகாட்டவலை
0: முருகேசன் சார், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்
1: சார். அச்சமில்லை
0: நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, நிறைவான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:35 நிமிடம். ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. தொடர்வது திரைகானம். முதலில் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பே சுசீலா.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

அடுத்து ஒலிப்பது உத்தரவின்றி உள்ளே வா படத்தில் இருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ் வி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

ஒலிக்கும் இந்த பாடல் குமரிக்கோட்டம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.

0: Your post. The Indian Embassy in Bhutan said that the meeting reviewed the progress and implementation of India-supported projects across diverse fields of development. Bhutan also appreciated India's significant support and its contribution to the country's development. A high-level meeting was held in New Delhi under the chairmanship of Union Jal Shakti Minister C.R. Patil to discuss the resolution of the long-pending Mahanadi water dispute between Chhattisgarh and Orissa. The meeting was attended by Chief Ministers of Chhattisgarh and Orissa and Union Minister Tokhan Sahu and representatives of the Water Resources Department. Neeraj Chopra has qualified for men's javelin finals in Commonwealth Games at Glasgow. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. Earlier, India scripted history in para-athletics, securing a history 1-2 finish in the men's 100-meter T47 final. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டில் இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் துள்ளாத மனமும் துள்ளும், சங்கமம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் ஒலிப்பது துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 1.1 எஃப்எம் கோல்டு. இப்போது இடம்பெறுவது நினைவில் என்றவை. இன்றைய நிகழ்ச்சியில் புதிய பறவை, வேட்டைக்காரன், காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுகிறது புதிய பறவை படத்திலிருந்து பாடல்கள்.

கடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. வாலிபத்தில் காதல்

வலம் வரை இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இன்று அக்னி நட்சத்திரம் மற்றும் அபூர்வ சகோதரர்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் அக்னி நட்சத்திரம்.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் சித்ரா.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடிய பாடல்.

இதமான கானங்களால் நம் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி.

நேரம் 2:35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்து ஒலிக்க இருக்கும் கானம் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்

நேரம் 2:40 ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை வந்தது அக்னி நட்சத்திரம். இனி வருகிறார்கள் அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசன் மற்றும் மனோரமா ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல்.

நேரம் 2:45 ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அண்ணாத்த ஆடுதார்.

0: நேரம் 2:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோதிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டராகம், ஆதிதாளம்,

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பக்கல நிலப்படி தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரசாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல். பி. சுசிலாவின் குரலில் இது சத்தியம்.

மனதிற்கினிய கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் அன்னை ஓர் ஆலயம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:16.

நேரம் 5:20. ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியது. வருகிறார் பெரிய வீட்டு பண்ணக்காரன்.

நேரம் 5:25. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. இனிமையான கானங்களை தாங்கி ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் உடன்பிறப்பு.

நேரம் 5:31. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. அடுத்ததாக மனோகுரலில் மேட்டுக்குடி.